0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Hey Anthony, Therike, Leo-va evlo naal dhaan theduve? Pesame, Tamil FM on pannu, paattaachu kekpom.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?

இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனை

0: அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

காற்று உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி. இது என்ன பொது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் ஹரிஹரன்.
2: யார் சொல்ல

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.

உணர்ந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் இது குறித்து சொல்லி இருக்கின்ற பல பொன்மொழிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த அடிப்படையில் எபிக்டீட்டஸ் அவர்கள் மிக ரசனையான ஒரு பொன்மொழி ஒன்றை சொல்லியிருக்கிறார். நம்மை அடிக்கடி வெல்லுகின்ற வாழ்க்கை எனும் வீரன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மீண்டும் நம்மை போட்டி கிழைக்கிறான். இந்த முறை நாம் வெல்ல வேண்டும், தயாராகுங்கள் என்கிறார் எபிக்டீட்டஸ் அவர்கள். அதாவது காலை பொழுதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இதற்கு முன்பு வாழ்க்கையிலே நாம் ஏதேனும் பிழைகள் செய்திருந்தால், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்திருந்தால், அந்த பிரச்சனைக்கு காரணமாக நாம் செய்த பிழையை திருத்திக் கொள்வதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு தினமும் அமைகிறது. நேற்று நாம் செய்த முயற்சி போதுமானதாக இல்லை என்றால் மீண்டும் ஒரு முறை சிறப்பாக முயற்சி செய்வதற்கான மற்றும் ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு தினமும் நமக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே கடந்த காலத்திலே நாம் ஏதேனும் குறையாக பிழையாக நம்முடைய செயல்களை செய்திருப்போமேயானால் அது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு, நிம்மதி பெறுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு போதுமானதாக இல்லை என்றால் மீண்டும் ஒரு முறை சரியாக நாம் முயற்சி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புத்தம் புதிய வாய்ப்பாக வழங்கப்படுகிறது. இதைத்தான் எபிக்டீட்டஸ் அவர்கள் நேற்றைய தினம் வாழ்க்கை வென்றிருக்கலாம், அதே வாழ்க்கை மீண்டும் போட்டிக்கு வா என்று இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. ஆகவே இன்னும் துணிச்சலோடு, இன்னும் சிறப்பான தயாரிப்புகளோடு, இன்னும் பல புதிய உத்திகளோடு நிச்சயம் ஜெயிப்போம் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு இன்றைய தினத்தில் மீண்டும் வாருங்கள் மல்லு கட்டுவதற்கு வாழ்க்கையோடு என்று இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதொரு வாய்ப்பாக நாம் எதிர்கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தையும் அதற்கு தகுந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான போதனையையும் இந்த பொன்மொழியின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதை அப்படியே பின்பற்றி ஆர்வத்தோடு எதிர்கொள்வோம் இந்த நாளினை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்ப

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமன்
3: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஒரு போரிலே வெற்றியை முடிவு செய்வது எது? கூர்மையான ஆயுதங்களா? நிச்சயமாக இல்லை. வாள் எத்தனை கூர்மையானதாக இருந்தாலும் திறமையும் தைரியமும் கொண்ட ஒரு கரம் அந்த வாளினை வீசினால்தான் வெற்றி என்பது அங்கே சாத்தியமாகும். இரண்டு வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதுகிறார்கள். இருவர் கையிலுமே மிக வலிமையான ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் யார் வெற்றி பெறுவார்? அந்த ஆயுதத்தை சிறப்பாக பயன்படுத்த தெரிந்த ஒருவர், துணிச்சல் மிக்க மனம் கொண்ட ஒருவர், வெற்றி பெறும் வரை விடாமுயற்சி செய்யக்கூடிய ஒருவர் இல்லையா? இதன் அடிப்படையிலே வாழ்க்கை சார்ந்து ஒரு விஷயத்தை நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் எப்படியாவது பள்ளிக்கூடம் சென்று கல்லூரி சென்று பட்டம் பெற்றுவிட்டால் வாழ்க்கையிலே ஜெயித்து விடலாம். நாம் நிறைய பணம் சேர்த்து வைத்தால் ஜெயித்து விடலாம். ஒரு பெரிய பதவியிலே இருந்தால் வாழ்க்கையை வென்று விடலாம் என்று நினைக்கிறோமே, இவையெல்லாம் கூர்மையான ஆயுதங்கள் தான். ஆனால் இவற்றையெல்லாம் சரியாக பிரயோகப்படுத்துகின்ற அளவிற்கான உள்ள தெளிவும் உறுதியும் நம்மிடத்திலே மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு முட்டாளின் கையிலே கிடைக்கின்ற ஆயுதம் ஆபத்தைத்தான் விளைவிக்கும். மற்றவர்களை காக்க வேண்டும் என்கின்ற தெளிவும் புரிதலும் இருக்கக்கூடிய ஒருவனுடைய கையிலே ஆயுதம் கிடைத்தால்தான் அது ஊரை காக்க உதவும் இல்லையா? உதாரி கையிலே கிடைக்கின்ற பணம் வீணாய் போகும். பொறுப்போடு சிந்திப்பவனிடத்திலே சேகரமாகின்ற செல்வம் தான் அவனுக்கும் பயன்படும், அடுத்தவருக்கும் பயன்படும். கல்வியோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதத்தன்மையோடு பொறுப்புணர்ச்சியோடு சிந்திக்க தெரிந்த ஒருவன், அதன் அடிப்படையிலே செயல்படுவதிலே ஆர்வம் கொண்ட ஒருவன் தான் அதனாலே பயனடைய முடியும். அவனாலே இந்த உலகமும் பயனடைய முடியும். ஆகவே ஆயுதங்களை சேகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை வெல்வதற்கு நல்ல மனதையும் உள்ளத்தின் உறுதியையும் ஒரு சேர நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழகம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 10 தேதியான இதே நாள்ல 1846 எலியாஸ் ஹவ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் லாக் ஸ்டிச் சீவிங் மிஷின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தையல் இயந்திரத்தை கண்டறிந்து அதற்கான அமெரிக்க காப்புரிமையை இந்த தினத்திலே பெறுகிறார். இன்றைக்கு நாம் பெருமளவிலே பயன்படுத்துகின்ற தையல் முறை இந்த லாக் ஸ்டிச். ஒரே ஊசியை கொண்டு ஒரு துணியினுடைய இரண்டு பக்கங்களில் இருந்தும் நூலை எடுத்து தைக்கக்கூடிய முறை. 1790களிலேயே தையல் இயந்திரம் உலகம் முழுவதும் புழக்கத்திற்கு வந்திருந்தாலும் இந்த லாக் ஸ்டிச் என்கின்ற மிக முக்கியமான முறை இந்த தினத்தில் தான் எலியாஸ் ஹவ் அவர்களாலே கண்டறியப்பட்டு அது உலகத்திற்கு வழங்கப்பட்டது. இதே போல 1869 ஜப்பானினுடைய யோகோஹாமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மத போதகர் திரு ஜோனத்தன் கோபல் அவர்களினாலே தன்னுடைய மனைவி உடல்நலக்குறைவாலே எங்கும் நடக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த தன்னுடைய மனைவிக்கு உதவ வேண்டும் என்பதற்காக எதேர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நாம் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ரிக்ஷா என்கிற வாகனம். அப்போது அந்த மத போதகர் திரு ஜோனத்தன் கோபல் அவர்கள் கைகளாலே இழுத்து செல்லக்கூடிய ரிக்ஷாவை கண்டறிந்தார். தன் மனைவியை அமர வைத்து அவர் மனச்சோர்வு இல்லாமல் வெளி உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வாகனத்தை கண்டறிந்து அதை அவரே இழுத்து கொண்டு போனார். அதற்கு பிறகு அது மனிதர்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாகனமாக மாறியது. கையாலே இழுத்து செல்லுகின்ற ரிக்ஷா பிறகு மோட்டார் வாகனமாக மாறியது, ஆட்டோ ரிக்ஷாவாக மாறியது. அந்த வகையிலே அந்த வாகனத்தினுடைய துவக்கம் நிகழ்ந்தது இந்த தினத்தில் தான். அதே போல 2008 CERN என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி கழகம் அங்கே இந்த லார்ஜ் ஹேட்ரன் காலிடர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி, 27 கிலோமீட்டர்களுக்கு நீளுகின்ற ஒரு வளையம், அதற்குள்ளே நிகழ்த்தப்படுகின்ற ஆராய்ச்சி. அப்படி என்ன ஆராய்ச்சி நிகழ்த்தப்படுகிறது என்றால், ஹேட்ரன் என்பது அணுவினுடைய உட்துகள்களிலே ஒன்று. குவார்க், க்ளூவான் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற கண்ணுக்கு புலனாகாத அணுவினுடைய உட்பொருட்களாலே கட்டமைக்கப்படுவதுதான் ஹேட்ரன். அணுக்களை பிளந்து அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலை இன்னும் நுட்பமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே செல்லுகின்ற அணு ஆய்வியல் உலகம் மிக முக்கியமாக கருதி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி தான் இந்த லார்ஜ் ஹேட்ரன் காலிடர். உலகத்தை இயக்குகின்ற சக்தியினுடைய மூலம் என்ன என்பதை அறிவியல் செய்கின்ற ஆராய்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு துவக்கமாக இந்த ஆராய்ச்சி பார்க்கப்படுகிறது. இது துவங்கிய தினம் 2008 செப்டம்பர் மாதம் 10 இப்படி பல சிறப்பான பயனுள்ள துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பல ஆக்கப்பூர்வமான ஆரம்பங்கள் இந்த தினத்திலே அமைந்துட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு கப்பல் ஒன்று கடலிலே நீண்ட நாட்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இடையிலே ஒரு இடத்திலே இளைப்பாறிவிட்டு மீண்டும் அந்த கப்பல் புறப்படுகிறது. சற்று நேரம் கழித்து அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய மாலுமி ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். துடுப்பு போட்டு அந்த கப்பலை முன்னோக்கி செலுத்தக்கூடிய வீரர்கள் எல்லாம் மிகச் சிரமப்பட்டு துடுப்பை இயக்குகிறார்கள். ஏன் அவர்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள்? இதற்கு முன்பு அவர்கள் இவ்வளவு சிரமப்படவில்லையே. ஒவ்வொரு அடியும் அந்த கப்பல் முன்னோக்கி நகர்வதற்காக அவர்கள் துடுப்பு போடுகின்ற அந்த முயற்சி என்பது மிக மிக மிக கடினமானதாக, சிரமமானதாக இருக்கிறது. அப்போதுதான் அவர் ஒன்றை கவனிக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு கப்பல் நிலை கொண்டிருந்தது இல்லையா? அப்போது அதற்கு அங்கே அவர்கள் நங்கூரம் பாய்ச்சி இருந்தார்கள். அந்த நங்கூரத்தை எடுக்காமலேயே கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கனமான நங்கூரம், கப்பல் நகராத வண்ணம், கவிழ்ந்து விடாத வண்ணம் அதை நிலைநிறுத்துவதற்காக ஆழ்கடலுக்குள்ளே வீசப்பட்டிருந்தது. அது கப்பலை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலிலே நீங்கள் எத்தனைதான் வேகமாக, திறமையாக துடுப்பை செலுத்தினாலும் கப்பல் முன்னோக்கி நகர்வது என்பது பெரும் பிரயத்தனமாக இருக்கும். இப்படி யாராவது செய்வார்களா என்று கேட்டால், இது ஒரு கற்பனையான காட்சிதான். இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாமும் நடந்து கொண்டு விடுகிறோம். தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை தவிர்க்காமல், நிறுத்த வேண்டிய சில விஷயங்களை நிறுத்தாமல், விலக்க வேண்டிய சில விஷயங்களை விலக்காமல், நீங்கள் எத்தனைதான் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாலும் அது வெற்றியை விரைவாக எட்டி பிடிப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை அடைக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் அதிலே தண்ணீரை கொட்டி கொண்டே இருந்தாலும் அது நிரம்புமா? அதுபோல நமக்கு நன்மை தருகின்ற முயற்சிகளை புதியதாக நாம் மேற்கொள்ளுகின்ற அதே சமயத்திலே நம்மிடத்திலே தீமை தரக்கூடியதாக இருக்கின்ற செயல்பாடுகளை நாம் முதலிலே நிறுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நன்மையை வரவேற்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் தீமையை விரட்டுவது. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே தீமை தரக்கூடியதாக இருப்பதை முதலிலே தடுத்து நிறுத்தி, உங்களை விட்டு விலக்கி, உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி தீமையை விட்டு நீங்கள் முழுவதுமாக விலகிய பிறகுதான் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். ஒரு பக்கம் புகைப்பிடித்துக் கொண்டேன், இன்னொரு பக்கம் மூச்சு பயிற்சி செய்வதிலே என்ன பலன் இருக்கும்? ஆகவே நன்மையை செய்வதிலே நாம் வைக்கின்ற ஆர்வத்தை விட அதிகப்படியான ஆர்வத்தை தீமையை நம்மை விட்டு விலக்குவதிலே நாம் செயல்படுத்த வேண்டும். தீமை நம்மை விட்டு விலகிய பிறகான வெற்றிடத்தில் தானே நாம் நன்மையை நிரப்ப முடியும். சிந்தையை ஒளிர்விக்கின்ற இந்த தெளிவோடு, நம் செயலை சிறப்பிக்கக்கூடிய இந்த புரிதலோடு, நமக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய இந்த நன்னெறியிலே நாம் பயணிக்கின்ற ஒரு நல்ல நாளாக, நமக்கு நன்மையை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளாக அமையட்டும் இந்த நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக கீர்த்தனா வந்தாச்சு. எஸ், என்ன நினைச்சீங்க, லாங் வெக்கேஷன் நினைச்சிங்களா? கிடையாது, கிடையாது. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லாம் வர மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, ஓ லாங் வெக்கேஷனா, ஜாலி என்ஜாய் அப்படின்லாம் சொல்லி. இல்லை இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 days தான் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு நேற்றுக்கு. அவ்வளோதான், லாங் வெக்கேஷன் போவேன், இப்போ இல்லை அப்புறமா போவேன். போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போவேன். சரியா, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒரு 3 இல்லாததே எனக்கு ஏதோ ஒரு 30 இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. நம்ம பெரிய வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வருவோம்ல, ஒரு 20-30 வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது எப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குமோ, அந்த ஃபீல் புரியுதுல உங்களுக்கு? நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கக்கூடிய அதே காமன் ஃபீல் தான். அதுக்கு ஒரு பேர் இல்லை அப்படின்னாலும் ஐ எம் ஷோர் ஆல் ஆஃப் அஸ் வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங், யூனோ, ஒரு லைட்டாக ஒரு ஹோம் சிக்னஸ், அட் த சேம் டைம் என்ன நடக்குது, நடக்குது இங்கே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, ஓ ஓகே இது இருக்கா, அது இருக்கா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, ஓ இது இருக்கா, ஓ இது மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. எனிவே, ஜஸ்ட் ஃபார் 3 ஊருக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஓடி வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, இனி கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தான் இருப்பேன். ஊருக்கு போகிறது முன்னாடி சொல்லிட்டு தான் நான் போவேன். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங்? செப்டம்பர் 10 அதுக்குள்ளே அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் போன வாரம். பாருங்கள், இப்போ தான் வந்து August 2 மாதிரி இருக்குது. அடுத்த வாரம் நமக்கு வந்து செப்டம்பர் 1 முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலி முடியத்தான் செய்யும், இருந்தாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள் நாளும் கிழமையும். அண்ட் ஐம் ஷுர் இப்போது அடுத்த ஒரு கொஞ்சம் நாட்களில் நியூ இயருக்கு இது பிளான் பண்ணுறாங்க, நியூ இயருக்கு அங்கே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பிளான் பண்ணுறாங்க, இது பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி நியூ இயர்க்கான பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாலே மீதி இருக்கிற நாள்லாம் வந்து இப்போ ஓடின ஸ்பீடெல்லாம் இல்லாமல் பல பல மடங்கு அதிக வேகத்தில் வந்து ஓட ஆரம்பிக்கும் மசூரை வேகத்தில். ஸோ அவ்வளோதாங்க, நாளும் கிழமையும் ஓடட்டும், நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரட்டும். அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இது கதிர்வேலன் காதல் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போகிறேன். சரியா, ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெரிசல் மார்னிங்லாம் நான் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுகிறதுங்கிறத இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்க. RJ கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு KIRTHANA தான் ஸ்பெல்லிங். இன்பாக்ஸ் வழியாக தெரியப்படுத்துங்க, பாபு எந்த ஊர்லேருந்து ஒரு எந்த நாட்டிலிருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? Good morning. Back to back. 2 part.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் டாட் டிவி.
6: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 7:26 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நம்ம ஆர்ஜே மதுவுக்கு தான். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, விஸ் ஏர் மறுபடியும் UAE-ல அவங்களுடைய சர்வீசஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேத்துக்கு இல்லையா, ஐ திங்க் நேத்துக்கு தான் இந்த செய்தி வந்ததுன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாலெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே மது பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் நான் அனுப்பினேன். பிகாஸ் விஸ் ஏர் வந்து பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் ஜாலியாக ஹாலிடேக்கு போகக்கூடிய கனவை வந்து நனவாக்கி கொடுத்த ஒரு லோ காஸ்ட் பட்ஜெட் ஏர்லைன் இல்லை. ஸோ விஸ் போனாலும் போச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து ட்ராவலே பண்ணலங்க அப்படின்னு மது வேற எங்கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. ஸோ விஸ் ஏர் வந்து துபாய் அபுதாபிக்கு மறுபடியும் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அண்ட் அப்படி அவங்களுடைய வருகையின் காரணமாக நிறைய இடங்களுக்கு யூரோப்புக்கு போகக்கூடிய பிரைசஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் 10-20% வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, ஃபுல்லா UAE யூரோப் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் அவங்க இப்பொழுதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சர்வீசஸ். ஸோ 10-20% தான் வந்து கம்மியாக போகுது. அண்ட் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, துபாய் அண்ட் அபுதாபிக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் இயர் நாங்கள் திருப்பி வரோம். அண்ட் முன்னாடி வந்து நாங்கள் விட்ரா பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, சப்ளை செயின் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஜியோ பாலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, லிமிடெட் மார்க்கெட் ஆக்சஸ், இதன் காரணமாகத்தான் எங்களுடைய அபுதாபி ஆபரேஷன்ஸை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில இடங்களுக்கு தே ஆர் ஓப்பனிங், லைக் புடாபெஸ்ட் ஹங்கரி ஃப்ரம் துபாய் அண்ட் அபுதாபிக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விசாரோடைய வெப்சைட்டில் வந்து பார்க்கும்பொழுது தெரியுது. அண்ட் ஆஸ் லோவஸ்ட் 289 திரும்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம், போக போக வந்து அவங்களுடைய யூனோ இடங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. பட் இப்பொழுதுக்கு விசேர் இப்போ லிமிட்டடாக அவங்களுடைய சர்வீசஸை UAE-ல ஆரம்பிச்சிருக்காங்க.
1: Update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s?

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: Download the Alansari Exchange app now.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
2: எதை சொல்கிறது எதை விடுறது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. யூஷுவல்ஸான நம்ம 311, 611, அப்புறம் E11, இது எல்லாத்துலேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அங்கே அங்கே கிராஷஸும் இருக்கிறதுனால அதை விட்டுருவோம். பட் அல்தேத் ரோடில் என்னது, இது இவ்வளோ கன்ஜெஷனாக இருக்குது. அவ்வளோ கன்ஜெஷன்னா அவ்வளோ கன்ஜெஷன். த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் அல்தேத் ரோட் இந்த பக்கம் வந்து என்ன தெரியுது, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா. ஸோ இந்த ஷார்ஜா சைட்லேருந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம வர வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, திஸ் ரைட் எக்ஸ்ட்ரீம் டு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவ்வளவு ஓஎஸ்எஸ் மால். ஓகே, ஸோ சாரி, ஓஎஸ்எஸ் மால் வந்து அந்த பக்கம். யா, ஸோ E88லேருந்து அப்படியே E11 ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் வரையுமே பார்த்தோம்னா அவ்வளவு கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் அதை தவிர்த்து வேற எங்கள் S102 ரிங் ரோடு, நம்ம ஷார்ஜா ரிங் ரோடில், அதுக்கப்புறம் நம்ம ராசல் கோர் ரோட் டு அல்கேல், அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சில் பயங்கர டிராஃபிக். அண்ட் ஊத் மேத்தா ரோடு, துபாய் லைன் ரோடு இருக்கு இல்லையா, கனெக்டிங் டு ஊத் மேத்தா, ஸோ அங்கேயும் அந்த ஹோல் ஸ்ட்ரெச்லையும் நம்ம பார்த்தோம்னா பயங்கர டிராஃபிக். அண்ட் அங்கே வந்து இன்னைக்கு காலையில் ரொம்ப வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது, பெரிய பெரிய இந்த யூனோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ரோட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால லேன்ஸுமே வந்து ரொம்ப குறுகி போயிருக்கிற காரணத்தினால ஒரு 6:30 சுமாருக்கே அவ்வளவு டிராஃபிக் அங்கே இருந்தது பார்க்க முடியுது. அண்ட் தென் D75 கேட்கவே வேணாம், அவ்வளவு டிராஃபிக்காக இருக்கு. அண்ட் E44 நம்ம ஆல்கேயில் பார்த்தோம்னா ஒரு கிராஷ் வேற ஒன்று ஆயிருக்கிறது தெரியுது, அதனால அங்கே அல்கூ செகண்ட் எனக்கு காட்டுது மேப்பில், அதனால அங்கே கொஞ்சம் கூட நீங்கள் டிலேஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட், ஓ மை காட், 311 ஆஃப் இந்த சைட் நம்ம ஸ்போர்ட்ஸ் சிட்டி சைட், ப்ரொடக்ஷன் சிட்டி சைட்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கிராஷ்னு சொல்லி எங்கே திரும்பினாலும் அத்தனை முக்கியமான ரோட்ஸ்லையும் இன்றைக்கி கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. நான் வந்து லீவுக்கு போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி எந்த ஒரு மண்டே மார்னிங் டிராஃபிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நோ, இட்ஸ் தேர்ஸ்டே டுடே, அண்ட் தேர்ஸ்டே காலையில் இவ்வளோ டிராஃபிக்கா. டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: 7:48 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும் 800-8940 நீங்க கால் பண்ணி கேட்க ஆரம்பிக்கலாம். நீங்க கேட்கிற பாட்டு நல்ல ஒரு பாட்டு, உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். சரியா 800-8940 நீங்க கால் பண்ணுங்க. அந்த கேப்ல இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பாத்துடலாமா? சரி இருங்க, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்டுடுறேன் என்ன பாட்டு வேணும்னு, அப்புறம் பாப்போம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். ஹாய், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங். குட் மார்னிங்.
0: யார் பேசுறீங்க?
1: பேரு பிரிஞ்சிக்கானே.
0: அப்படியா? ஓகே, சரி. என்ன பாட்டு வேணும் அதுவாது சொல்லுங்க.
1: எனக்கு வந்துட்டு ஜிவி பிரகாஷோட பாட்டு வேணும், பிறை தேடும் இரவிலே பாட்டு.
0: பிறை தேடும். சரி, ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, ஆன் தி வே ஃப்ரம் இன்டர்நேஷனல் சிட்டி டு உதயஸ்.
0: ஓகே, வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா பிரச்சனையா இருமா நீங்க பேசுறது இப்போ?
1: கண்டிப்பா.
0: சரி, அதிகமா உங்களை நான் பேச வைக்கல, பிறை தேடும் இரவிலே பாட்டு நான் பிளே பண்ணிடுறேன். மயக்க மின்னல இருந்து தானே? சரி, ஓகே, பாய், டேக் கேர். ஐயோ பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ. எனவே அவர் கேட்ட பாட்டு சிலாக்ஸ் ஆஃப் தி ஆர்ல ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நான் ப்ளே பண்ணுவேனா. வருவோம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸுக்கு. யாரது யாரது? மதன் லால், குட் மார்னிங் கீர்த்தனா, மதன் ஹியர், வெல்கம் பேக், ஹாப்பி டு ஹியர் யோர் வாய்ஸ் அப்படின்னு இருக்காரு. தேங்க்யூங்க. ஐ எம் ஹாப்பி டு. குமார், உங்களுக்கும் காலை வணக்கம். முகமது இம்ரான், குட் மார்னிங், ஹவ் வாஸ் யோர் வெக்கேஷன் கேட்டிருக்காரு. வெக்கேஷன் சொல்ற அளவுக்கு இல்லை, ஒரு 3 days தான் நான் போயிட்டு வந்தேன். இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் ஃபன். ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் இருந்தது, அதுக்காக போயிட்டு வந்திருந்தேன். திவி, தேங்க்யூ, வெல்கம் பேக் சொல்லியிருக்கீங்க. வேறியார் வேறியார். அபி, குட் மார்னிங் உங்களுக்கும், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரவி சங்கர், தேங்க்யூ. ஹவ் இஸ் த வெதர், இஸ் இட் ஸ்டில் ஹாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலி நான் இந்த தடவை சென்னை ட்ரிச்சி போயிருந்தேன். சூப்பர் சூடுனா சூப்பர் சூடுங்க, வழக்கம் போல் இருந்தது. தீபன், குட் மார்னிங் உங்களுக்கும், வெல்கம் பேக், ஹவ் இஸ் யூர் ஜர்னின்னு கேட்டிருக்கீங்க. ஆல் குட், ஆல் குட். சந்திரமோகன், குட் மார்னிங், தேங்க்யூ, தேங்க்யூ. ஷாஹுல், அப்துல் கலாம் ஆசாத், குட் மார்னிங் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்க, தேங்க்யூங்க. ஷாஹுல், உங்களுக்கும் காலை வணக்கம். ராஜா முகமது சேட், குட் மார்னிங். D75 ஃப்ரண்ட் ஆஃப் துபாய் ஃப்ரேம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காரு. ஆ ஓகே, சும்மா இல்லை அங்கே வந்து டிராஃபிக் இல்லை. ஓகே, அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கா. ஸோ D75 துபாய் ஃப்ரேமே நோக்கி யாராவது போறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சர்தார், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரம் அஜ்மான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நிவாஸ் பாலமுருகன், வெரி குட் மார்னிங் டு யூ டூ. வேறியார் வேறியார். சதீஷ் சரண், குட் மார்னிங். வேற அசார், காலை வணக்கம். பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க, டெஃபினெட்லி டைம் இருந்ததுன்னா முடிஞ்சா நான் ப்ளே பண்ணுறேன். சரியா? வேறியார் வேறியார். இளவரசன் பிரபாகரன், குட் மார்னிங், ஹவ் இஸ் இந்தியா அண்ட் ஹவ் இஸ் த வெதர்? வெதர் வாஸ் ஹாட் தாங்க சென்னை என்றுச்சு. அண்ட் சண்டே வந்து என்னுடைய அம்மா அண்ட் அப்பாவோட 34th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமேசிங். அம்மா அப்பாவுக்கு எங்களுடைய சார்பாக ஆனிவர்சரி விஷஸ் சொன்னோன்னு சொல்லுங்க. சரியா? வேற என்ன வேற என்ன? ரோஷன், குட் மார்னிங் டு யூ டூ. தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஆல் யுவர் மெசேஜஸ், நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார் இல்லையா, பேர் சொல்லாம, அவர் கேட்ட பாட்டு என்ன பாட்டு கேட்டிருந்தாரு? பிறை தேடும் இரவிலே பாட்டு கேட்டிருந்தாரு. அதனால அந்த பாட்டு கேட்போம். நல்ல ஒரு காமான ஒரு சாங். அண்ட் ஐ திங்க் இந்த காலை பொழுது இன்றைக்கி பயங்கர பிஸியாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட அமைதியான பாட்டெலாம் கேட்டு மனசை நம்ம அமைதிப்படுத்துவோம்.
2: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by
4: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அமீரக பள்ளிகள் 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களுடன் தகவல்களை எவ்வாறு பரிமாறிக்கொள்வது என்பது குறித்து மறுபரிசீலனை செய்து வருகின்றன. சமூக ஊடகங்களை அவர்கள் அணுகுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறை சில குழந்தைகள் பள்ளி தொடர்பான தகவல்களை பெறும் விதத்தையும் சக மாணவர்களுடன் தொடர்பில் இருப்பதற்கான அவர்களின் உணர்வையும் பாதிக்கக்கூடும் என்று கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சில பள்ளிகள் ஏற்கனவே கல்வி மற்றும் நிர்வாக தகவல்களை பகிர்வதற்காக அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி வருகின்றன. இருப்பினும் சமூக ஊடகங்களில் இருந்து விலகும் இந்த மாற்றம் நண்பர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் பள்ளியின் பரந்த சமூகத்துடன் இணைந்திருப்பதற்கும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி பழகிய மாணவர்களுக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தல்களுக்கு பிறகு ஈரானுடனான போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிந்த உடனேயே போர் முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன், ஏனெனில் ஈரானினால் இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் தேர்தலை பாதிக்க முயற்சிப்பதில் ஈரான் மிகவும் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா 5 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை மூழ்கடித்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே 10 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. 6 மாதங்களாக நடைபெற்று வரும் போரின் தொடக்கத்தில் இருந்து இருதரப்பினரும் கப்பல் போக்குவரத்து மீது நடத்திய தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரிய தாக்குதல் அலை என்று கூறப்படுகின்றது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அதில் 18 ஏவுகணைகளை ஜோர்தான் இடைமறித்ததாகவும் மீதமிருந்த 2 ஏவுகணைகள் மக்கள் வசிக்காத பகுதிகளில் விழுந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஜோர்தான் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து முடிந்த அமர்வில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் காணொலியொன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். யார் என்ன கொச்சை படுத்தினாலும் வரலாற்றை மாற்ற முடியாது, அது காலத்துக்கும் அப்படியேதான் இருக்கும் என்று மீசாவில் தாம் கைதான வரலாற்றையும் முன்னாள் முதல்வர் பதிவிட்டுள்ளார். சட்டமன்றத்தையே ரீல்ஸ் எடுக்கும் இடமாக மாற்றியது, நாங்கள் கட்டிய பாலத்தின் மேல் நின்று போட்டோ ஷூட் நடத்துவது என்று ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா ஷூட்டிங் மாதிரியை நடத்துகின்றீர்கள் என்று அவர் விமர்சித்தார். உங்களுடைய திறனற்ற நிர்வாகத்தை மறைக்க இப்படி விதம் விதமாக ரீல்ஸ் போட்டு ஒரு தலைமுறையையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பும் மரியாதையும் இருக்கின்றது. சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிச்சினை, மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை மேலும் எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது, தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாப்பது என்பதையெல்லாம் விவாதம் செய்யுங்கள். தேவையில்லாத சர்ச்சைகளை சட்டமன்றத்தில் பேச வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை என்று முன்னாள் முதல்வர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 15 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு சென்று என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஆனால் அதையும் ஒழுங்காக செய்யவில்லை. மாற்றம் வேண்டும் என்று நினைத்து வாக்களித்த மக்கள், குறிப்பாக நமது இளைஞர்கள், உண்மையிலேயே இப்போது என்ன மாற்றம் வந்திருக்கின்றது, இது சரியான மாற்றமா என்பதை கவனியுங்கள் என்று அவர் கூறினார். இது நிர்வாக திறன் வாய்ந்த அரசு, இது திறமையில்லாத அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள CMRL பண பரிவர்த்தனை வழக்கில் மேலும் சில முக்கியமான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. CMRL நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பண பரிவர்த்தனைகளை அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பரிவர்த்தனைகள் குறித்த தகவல்கள் விசாரணையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பரிவர்த்தனைகளுக்கும் முன்னாள் அமைச்சர் முகமது ரியாஸ் மற்றும் அவரது மனைவி டி வீணா ஆகியோருக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை அமைப்புகள் கவனம் செலுத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக CMRL நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகள், அவற்றின் மூலம் பணம் சென்றதாக கூறப்படும் வழிகள் மற்றும் அந்த பணத்தின் ஆதாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விசாரணையின் ஒரு பகுதியாக வங்கி பரிவர்த்தனைகள் மட்டுமின்றி கணக்கில் காட்டப்படாத பண பரிவர்த்தனைகள் அல்லது ஹவாலா முறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பண பரிமாற்றங்கள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசாங்க அதிகாரிகளுடன் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் இன்று இலங்கை வருகின்றனர். அந்த குழு எதிர்வரும் 23 வரை நாட்டில் தங்கியிருந்து மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்க உள்ளது. இந்த பயணம் குறித்து இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாப் ஜார்ஜியோ தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த வேலை திட்டத்தின் ஒருங்கிணைந்த 7வது மதிப்பாய்வு மற்றும் 2026 ஆண்டின் ஒரு புறை 4 ஆலோசனைகள் ஆகியவற்றில் இந்த பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பயணத்தின் முடிவில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தமது அறிவிப்பை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் தொடங்குகின்றன. இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் DICS மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறவுள்ளது. நாளை இத்தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டம் நடைபெறவுள்ளது. அதில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இவ்விரு அரையிறுதி ஆட்டங்களிலும் வெற்றியீட்டும் அணிகள் எதிர்வரும் 13வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மோதுகின்றன.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக வானிலை தெளிவாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. லேசானது முதல் மிதமான வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில நேரங்களில் காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை வேகமாக வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 முதல் 47

0: ஓபன் பண்ணாலே இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வந்து ஆப்பிள் உடைய அந்த இவெண்ட் பத்தி தான் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. லைக் ஐ ஆல்சோ காட் எ கப்பிள் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் யூ நோ ஃபீட் ஃபுல்லாவும் அந்த ரீல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. பிகாஸ் ஐபோன் 18 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் அதோடைய ப்ரைஸ் என்ன, அந்த ஃபோல்டிங் ஃபோனு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நான் இன்னும் எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல. என்ன என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன வித்தியாசமா இருக்கு, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், ப்ரைசிங் என்ன, எது எதுவும் நான் பார்க்கல. ஸோ கேட்டுட்டு இருக்கிற உங்களில் யாராவது பயங்கர ஒரு டெக் என்தூசியாஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, கேட்ஜெட் என்தூசியாஸ்டா இருக்கீங்கன்னா, ஐ வுட் லவ் டு நோ. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, பிரிச்சு பார்த்திருப்பீங்க இல்லையா, லைக் முன்னே இருந்த மாடல்ஸ்க்கும் இதுல இருக்கு இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய மாடல்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, என்னெல்லாம் பெட்டர் ஆகி இருக்கு இந்த சீரீஸ்லங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து உங்க மைண்ட்ல அப்படியே ரெடியா இருக்குன்னா, ஐ வுட் லவ் டு நோ இட் ஃப்ரம் யூ. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதை விட நல்ல டெக் தெரிஞ்சு ரொம்ப பிடித்தமா இருக்கு, பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க யாராவது சொன்னீங்கன்னா இட் வில் பி நைஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். அப்ப நீங்க வந்து எனக்கு 800-8940 கால் பண்ணி சொல்லுவீங்களாம் இந்த ஆப்பிள் இவெண்ட்ல என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் ஹைலைட்ஸ், இந்த புது மாடல்ஸ்ல என்னெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இதுங்கிறது எல்லாம் நீங்க எங்கிட்ட சொல்லுவீங்களாம் சரியா. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் தங்க மகன் அண்ட் நானும் ரவுடி தான் படங்கள் அந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நம்ம யூஏல இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா, லைக் ஹவு ரிசீலியன்ட் யூஏ வாஸ், அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கவர்னிங் பாடி ஆகட்டும் அண்ட் இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் எவ்வளவு எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணாங்க திங்ஸ் எல்லாம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து தேங்க்யூ யூஏன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மோர் தென் 850,000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 171 கண்ட்ரீஸ் அண்ட் 192,000 மெசேஜஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. யூஏனுடைய செக்யூரிட்டி, டாலரன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாராட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த வெளியிட்டிருக்காங்க.
1: update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
1: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
2: வந்தேன் நம்மளை காப்பாத்து.
0: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
1: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
0: செம்மையா இருக்கு புது படம்.
2: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
4: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
5: அப்போ இது எப்படி இருக்கு?
4: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
5: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
4: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
5: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ Group of companies.
6: எனக்கு சக்கரை வியாதி,
7: சுகரா, இது எத்தனை நாளா?
6: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
6: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனவே 4 ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
0: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
0: அப்போ 4 நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
5: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
4: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: கார்த்தி, மாளவிகா மோகனின், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
1: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் சேசாவா? போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனால்டிஸ் இதெல்லாம் தேவையா?
1: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
4: FTA approved leading tax agency.
5: The VAT consultant, call our WhatsApp 0588520103.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்?
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
16: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
17: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 8:39 ஆகுது. மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். டாரத்தியில இருந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர் அண்ட் ராஜகுமாரன் படத்துல இருந்து உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்னு வரிசையா இதெல்லாம் நான் பிளே பண்ண போறேன். வெதர் பெட்டர் ஆகுற மாதிரி இருக்கு, இல்ல என்ன கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது ஃபீல் ஆகுது. டெம்பரேச்சரும் இன்னும் அது 45+ தான் இருக்குனாலும் ஈவினிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னைக்கு வந்து செப்டம்பர் 10 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஹார்ட்லி இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல கிராஜுவலா நமக்கு டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஒரு சில இடங்கள்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா பலத்த காத்தும் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் சம்மர்ல பார்த்தோம்னா ஃபாகுடைய பிரச்சனை மட்டும்தான் நமக்கு இருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி இது வரைக்கும் ஐ திங்க் விசிபிலிட்டி ப்ராப்ளம் ஏற்படுற அளவுக்கு ஃபாகி மார்னிங்ஸ் வரல இன்னும். ஏன்னா பொதுவாக நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ஃபாகுடைய ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். துபாய் அலைன் ரோட்ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அபுதாபியில் ஜாஸ்தி இருக்கும். பட் ஐ திங்க் இந்த வருஷம் இன்னும் வர ஆரம்பிக்கல நினைக்கிறேன். பட் எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சாட்டர்டே சண்டே சாட்டர்டே அன்னைக்கு வந்து கொஞ்சம் அன்செட்டில்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸ்டர்ன் ஏரியாஸில் கிளவுட் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆகலாம் அண்ட் ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸ்பெஷலி சாட்டர்டே மார்னிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம். அண்ட் வரக்கூடிய நாட்களில் இந்த ஃபாகும் கொஞ்சம் கம்மியாகும், டெம்பரேச்சரும் கம்மியாகி பிளசண்டான நாட்கள் வரப்போகுது. அண்ட் தோஸ் டேஸ் ஆர் நாட் வெரி ஃபார்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Hustle Morning Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: ஐயையையையா, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் கம்பெனி டிவில ஒளிய ஒளிய பார்த்துட்டு இருக்க.
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
0: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: நேத்து நம்ம துபாய் மெட்ரோட ஹாப்பி பர்த்டேல, ஆமா 999, ஆமா செப்டம்பர் 9th 2009ல நம்ம கிரீன் லைனோட, சாரி ரெட் லைனோட ஆரம்பிச்சது தான் நம்ம துபாய் மெட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த வருஷம் செப்டம்பர் 9, 2009 ரெட் லைன் ஆரம்பிச்சது. அண்ட் செப்டம்பர் 2011ல கிரீன் லைன் லான்ச் பண்ணாங்க. அண்ட் 17 வயசு ஆகுது நீத்தியோட நம்ம துபாய் மெட்ரோவுக்கு. அண்ட் துபாய் மெட்ரோ இல்லாம ஒரு சிட்டியை நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது இல்ல. ஸோ பிஃபோர் துபாய் மெட்ரோ அண்ட் ஆஃப்டர் துபாய் மெட்ரோ இருக்கிறவங்களுக்கு, அத்தனை வருஷமா துபாயில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம துபாயின்ட்டு இல்லையா. ஏன்னா நான் வந்த வருஷம் வந்து துபாய்க்கு, இட் வாஸ் 2015 ஜான்வரி. ஸோ அந்த சமயத்தில் துபாய் மெட்ரோலாம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் தேர். நான் நிறைய மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா ஐ வாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஒரு நல்ல சிட்டி அப்படின்னாலும் நம்ம அங்கே என்ன மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணியிருப்போம், அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா நம்ம எல்லாருக்கும் பஸ்ஸஸ் தானே இருக்கும். ஸோ பஸ் இருக்கும், ஆட்டோவில் நம்ம போவோம், அப்புறம் காரில் போவோம், டூ வீலர் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். பட் இங்கே ஒரு மெட்ரோன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ட்ரெயின் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறது. ஆர் லைக் சே அங்கேயே நம்ம ஊரில் லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குனாலும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் நமக்கு ட்ரெயின் அப்படின்ட்டு, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் நமக்கு ட்ரெயின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் மெட்ரோன்னு ஒன்று இருக்குது, சிட்டிக்குள்ளே வந்து இப்படி கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது. அண்ட் இங்கிறது இங்கே அங்கிருந்து இங்கே இவ்வளோ குவிக்காக போயிடலாமா, 2 மினிட்ஸில் போயிடலாமா, 1 மினிட்ல ஒரு ஸ்டேஷன் போயிடலாமான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆச்சரியங்களை வந்து எனக்கு கொடுத்தது தான் துபாய் மெட்ரோ. அண்ட் எனக்கு அந்த ஃபாண்ட் மெமரிஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் துபாய் மெட்ரோவில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் அந்த எக்ஸிட் கன்ஃபியூஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த எக்ஸிட் வந்து இந்த எக்ஸிட்டுக்கு பதில் அந்த எக்ஸிட்டுக்கு போனால் ஆப்போசிட் சைடா, ஐயோ டோட்டலி ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டோமேங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அண்ட் அவசரமாக நம்ம எங்கேயாவது போகும்பொழுது தான் இல்லை இந்த எக்ஸிட் மிஸ் பண்ணோன்னா அதோடைய அவஸ்தை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒன்று. அண்ட் பெரும்பாலான டைம் ஆஃப் மை ஏர்லி இயர்ஸ் இன் துபாய் நான் துபாய் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து பார்த்தா நான் கிசேஸ் சைடில் இருந்தேன். நான் கிசேஸ் சைடில் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்கும் கிரீன் லைனில் டுவர்ட்ஸ் நம்ம இந்த பக்கம் துபாய் சைடு வரும்பொழுது பார்த்தா அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மெட்ரோ ஃபீடர் பஸ் எடுத்து அதுக்கப்புறமா மெட்ரோவில் ஏறி கூட்ட நெரிசலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு அப்புறமா தான் வந்து சீட்டெல்லாம் ஃப்ரீயாகும். அண்ட் அந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு அங்கே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய சில பரிச்சயமான முகங்கள், அங்கே மெட்ரோன் மூலமாக ஏற்பட்ட சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படின்னா அங்கே மெட்ரோவில் மட்டும்தான் இருக்கும், அவங்களை வந்து நம்ம பார்ப்போம். யூனோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சில ஃபெமிலியாரிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து மெட்ரோவில் நிச்சயமாக இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன்ஸில் வந்து ஏறுவாங்க, சில பேர் ஹாய் அப்படின்னு பேசுவோம், அவங்ககிட்ட ஒரு சிரிப்பு மட்டும் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகழகான மெமரிஸ் வந்து நம்ம துபாய் மெட்ரோ கொடுத்துருக்கு. அண்ட் ஃபர்தராக வந்து இன்னும் எக்ஸ்பான்ஷன்லாம் ஆகிட்டுருக்கு. ப்ளூ லைன் வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ துபாய் மெட்ரோவுக்கு பில்லேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் நேற்றுக்கு நான் இல்லாததுனால இப்போ நான் சொல்லிடுறேன். எனிவே ஸோ இன்னும் க்ரோ ஆகத்தான் போகுது நம்ம துபாய். அண்ட் துபாயோடைய வளர்ச்சிக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக துபாய் மெட்ரோ இருந்திருக்கு, இனிமேலும் இருக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனிவே மான் கராட்டி படத்துலேருந்து மஞ்சா பொட்டு தான் அந்த பாட்டு உங்களுக்காக அடுத்து தான் நான் ப்ளே பண்ண போறேன். அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க செய்திகளுக்காக, அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு அமமுக ஆதரவு தெரிவிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடைய பாடுபடுவோம் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் பக்குவம் இல்லாத அரசு நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர் விமர்சித்தார். வரலாறு காணாத அளவில் விலைவாசி உயர்ந்திருப்பதை கட்டுப்படுத்த தாவிக்க அரசு தவறிவிட்டது என்றும் அவர் கூறினார். மாற்றம் வேண்டும் என்ற தவறான முடிவை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துவிட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீடு பக்கத்தில் இருக்கின்றது என்பதற்காக பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகமா என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது நடப்பதை பார்த்தால் துக்ளக் ஆட்சி போல தெரிகின்றது என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: காக்ரோச் ஜனதா கட்சி மற்றும் அதன் தலைவர்களான அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ், ஆசுதோஷ் ரங்கா ஆகியோருக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி பாஜக தேசிய செய்தி தொடர்பாளரும் மூத்த வழக்கறிஞருமான கௌரவ் பாட்டியா சிவில் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். கடந்த செப்டம்பர் 5 சிஜேபியைச் சேர்ந்த சௌரவ் தாஸ் சமூக ஊடகத்தில் ஒரு AI மூலம் உருவாக்கப்பட்ட கிராபிக் படத்தை பகிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த படத்தில் வலதுசாரி சமூக ஊடக பிரபலமான ஸ்வந்திர பாரத்வாஜ் குறித்து சௌரவ் பாட்டியா ஒரு குறிப்பிட்ட கருத்தை தெரிவித்ததாக காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக பாட்டியா அவரை திமாகி நக்சல் என்று அழைத்ததாக அந்த பதிவு தவறாக குறிப்பிட்டதாக வழக்கில் கூறப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் பிரிக்க முடியாத உறவுகளை மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் பாதுகாப்பு மற்றும் ஏனைய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு சென்ற அவர் இலங்கை வழங்கிய ஸ்நேகபூர்வமான வரவேற்பு குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜாசேகர, இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நெருக்கமான உறவுகள் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து வலியுறுத்தியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்யவும் அத்தகைய குடியேற்றங்களுடன் தொடர்புடைய சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கவும் இங்கிலாந்து அரசு எடுத்துள்ள முடிவை வரவேற்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. அமீரகம், துருக்கி குடியரசு, எகிப்து, இந்தோனேஷியா, ஜோர்தான், பாகிஸ்தான், கத்தார் அரசு மற்றும் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிட்டனின் தீர்மானத்தை வரவேற்றுள்ளனர். மேலும் சர்வதேச சட்டத்துக்கேற்ப இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்க சர்வதேச சமூகத்தை தூண்டுவதற்கும் சட்டவிரோத குடியேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் குடியேற்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை பொறுப்பு கூறச் செய்வதற்கும் இந்த முடிவு உதவும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிலிப்பீன்ஸில் படகு கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படகில் பயணித்த 86 பேர் காணாமற் போயுள்ளதாக அந்நாட்டு கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. இதுவரை 43 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடலோர காவற்படையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் நடைபெற்ற மகளிருக்கான காலிறுதி ஆட்டத்தில் கின்வென் ஜெங்கை வீழ்த்தி அலீனா ரைபகினா வெற்றி பெற்றார். இதேவேளை மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் கோகோ கவ் வெற்றி பெற்றார். மிரா அன்ரீவாவை அவர் 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜெசிகா பெகுலா எமா நவரோவை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இந்த வெற்றியுடன் உலக டென்னிஸ் சம்மேளனத்தின் தரவரிசையில் உலகின் முதல் நிலை வீராங்கனையாக உயர்வதை அலீனா ரைபகினா உறுதி செய்துள்ளார். தனது டென்னிஸ் வாழ்க்கையில் முதன்முறையாக அவர் இந்த சிறப்பை பெற்றுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுதினம் தொடங்குகின்றன. முதலாவது அரையிறுதியில் ரீனால் சபலங்கா ஜெசிகா பெகுலாவுடன் பல பரீட்சை நடத்துகின்றார். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோகு காஃப் லீனா ரைபக்கீனாவுடன் பல பரீட்சை நடத்துகின்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music.

0: நல்ல பாட்டு, சத்தம் போடாதே படத்துல இருந்து பேசுகிறேன் பேசுகிறேன். நேஹா பசீன் அவங்க தான் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. இவங்க தமிழ் கிடையாது, அஃப்கோர்ஸ் அவங்களோட ப்ரொனன்சியேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு தான் அவங்களுடைய வாய்ஸ் டெக்ஸ்டர்ல பயங்கர ஒரு டிஃப்ரென்சியேஷனை காட்டி ஒரு யூனிக்கான வாய்ஸாக அவங்களால யூனோ தென்பட முடியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். எஸ்பெஷலி வந்து சிங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் தான் வந்து நேஹா பசீன். ஒரு மாதிரி ஹோர்ஸ் தான் இருக்கும் அவங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு, பட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டோனோடு இருக்கும். அண்ட் சச் அன் அமேசிங் சிங்கர் ஷீ இஸ். அண்ட் எனக்கு நேஹா பசீன் வந்து எப்படி தெரியும்னா, அவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் இந்த சேனல் வீன்னு ஒரு சேனல் ஒன்று இருக்கும் தெரியுமா, இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று, சேனல் வி, அப்புறம் வந்து பி ஃபார் யூ, எம்டிவி, இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த சேனல் வீல வந்து தே வில் பிளே அ மிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் மியூசிக், அதுக்கப்புறம் ஹிந்தி மியூசிக், இதெல்லாம் பிளே பண்ணுவாங்க. அதில் வந்து ரியாலிட்டி ஷோவா அறிமுகமான ஒன்று தான் வந்து இந்த பாப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஏதோ ஒரு பிராண்டோட பாப் ஸ்டார், ஐ டோன்ட் யூன் ரிமெம்பர் த நேம் ப்ராப்ளி. ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதில் எப்படிதான் நம்ம சூப்பர் சிங்கர் மாடல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அதில் ஐடென்டிஃபை பண்ணி சிங்கர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பாப் பேண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து சிங்கர்ஸ் எல்லாம் ஆடிஷன் பண்ணி ஒரு 5 girls ஆடிஷன் பண்ணி வீவா அப்படிங்கிற பேரில் ஒரு பேண்ட் ஒன்று உருவாக்குனாங்க. அதில் ஒன் ஆஃப் த சிங்கர்ஸாக இருந்தது தான் வந்து இவங்க. அதுக்கப்புறம் அனுஷ்கா அப்படின்ட்டு ஒரு சிங்கர் அதில் இருந்தாங்க. அவங்க வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் இந்த தீப்பிடிக்க பாட்டு பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அதில் அதுலேருந்து ஒரு சில சிங்கர்ஸ் எல்லாம் நல்லாவே ஷைன் ஆனாங்க. அதில் ஒருத்தங்க தான் வந்து நேஹா பசீன். அண்ட் தென் தே ஆல் லைக் வென் தேர் ஓன் வே, அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனி இடமெல்லாம் பிடிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் நேஹா பசீன். இவங்க இன்னும் நிறைய பாட்டெல்லாம் கூட பாடியிருக்காங்க. இந்த சே ஏதாவது சே பாட்டு கூட இவங்க பாடினதான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பாட்டு, அப்புறம் வாகை சூடுவாள் வந்து போராணே போராணே பாட்டு, அதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சிங்கர் நேஹா பசீன் அவங்க பாடினது தான். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:14 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு செப்டம்பர் 10th அன் இட்ஸ் தேர்ஸ்டே. நான் லீவ்ல போயிட்டு வந்ததுனால எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு மண்டே மார்னிங் ஃபீலாவே இருக்கு. மண்டே மார்னிங்க்குன்னு ஒரு இனம் புரியாத ஒரு லேசான ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன் கலந்த, ஒரு கன்ஃபியூஷன் கலந்த, இது இருக்கு அது இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அப்படிதான் இருக்கு என் மைண்ட்ல. ஆனால் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் தேர்ஸ்டே ஆல்ரெடி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு வீக்கெண்ட் வரத்துக்கு. எனிவே, ஹவுஸ் யூ வீக் பின் சோ ஃபார்? நல்லபடியாக போயிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு காலையில் என்னமோ தெரிலங்க, நான் ஸ்கூல் டிராஃபிக்ல சிக்கவே இல்லை. நான் வந்து நினைச்சேன் இன்னைக்கு கிளம்புனதும் வந்து கொஞ்சம் லேட் தான் வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும்ல ஒரு 1-2 minutes லேட் ஆச்சுன்னா எங்கே போய் நம்ம மாட்டுவோம், எங்கே சிக்குவோம்னு தெரியும்ல. அப்படி நான் எதிர்பார்த்த இடத்துல நான் சிக்கலை, நான் மாட்டலை, ஏன் தெரியல. இன்னைக்கு வந்து இந்த ஊத்மேத்தா ஸ்ட்ரெச்சில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கல, ஆக்சுவலி இருந்திருக்கணும் வந்து ஸ்கூல் வாசல, பட் என்னமோ தெரில எல்லாக்கா என்னன்னு தெரில. ஐ வாஸ் ரைட் ஆன் டைம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் நல்லா லக்கியாக நீ இருக்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். டக்குன்னு தேடின உடனே பார்க்கிங் வேணும்னு நினைச்ச உடனே லிஃப்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் தான் வந்து குட்டி குட்டி திங்ஸ், பட் இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் ஆர் லைஃப். இல்லை நிறைய டென்ஷனை கொடுக்கக்கூடியதும் இதெல்லாம் தான். டக்கு டக்குன்னு வந்து கிடைச்சிருச்சுன்னா நமக்கு மனசு வந்து அப்படி லேஸ் ஆகிறதும் இதுதான், சிக்னலில் நிற்காம இருக்கிறது இதெல்லாம். ஓகே, ஸோ அப்படியே நல்ல ஒரு ஃப்ரீயான ஜாலியான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கட்டும். என்டர்டெயின்மெண்ட் புன்னகையிலிருந்து வானிங்கும் நீ மின்ன மின்ன அப்படிங்கிற அந்த பாட்டு, எதிர் நீச்சல்லிருந்து நிஜமெல்லாம் மறந்து போச்சு பாட்டு, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் கோல்ட் ரேட் என்னவாயிற்று
1: இன்று? தங்கத்தின் விலை,
0: தங்கத்தோட விலை 24 carat தங்கம் பார்த்தோம்னா 1 gram இருக்கு 531 dirhams 25 fils இருக்கு. 22 carat தங்கம் 1 gram இருக்கு 492 dirhams ஆக இருக்கு. ஸோ இதே நிலமையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் ஓ மைனஸ் 2-3 dirhams அப்படியே போயிட்டு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியும்னா தாராளமாக வாங்குங்க. சரியா, இப்போ ரெண்டு பாட்டும் கேட்டு வந்துடலாமா?

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துடு.
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா. அதுக்கு என்ன?
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே? ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: எனக்கு சக்கரை வியாதி,
7: சுகரா, இது எத்தனை நாளா?
6: ரத்தக்கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
7: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
6: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா
8: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
10: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
11: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

பேக் டு ஸ்கூல் பேக் டு ஸ்கூல்னு சொல்லி இப்ப பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முடிஞ்சு இப்ப அடுத்த வாரமும் முடிய போகுது இல்லையா. செப்டம்பர் 10th ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் டேஸ் எல்லாம்? ஸோ ஐ ஹோப் இப்ப எல்லாம் ருட்டீன் எல்லாம் வந்து செட்டில் ஆகி இந்த புது கரிக்குலம் புது மாற்றங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து அடாப்ட் ஆகி வந்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது வந்து முக்கியமான ஒரு மாற்றமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இந்த அண்டர் 15 சோஷியல் மீடியா பேன் இங்க ஸ்கூல் பசங்களுக்கு இப்ப கொண்டு வந்தாங்க இல்ல. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்னா இருந்தது. ஸ்கூல்லாம் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறமா இந்த அண்டர் 15 சோஷியல் மீடியா பேன் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது குழந்தைங்களுடைய யூனோ இந்த சோஷியல் பிஹேவியர்ல. ஸோ அதுக்கு இப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்கூல் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் தென் இன்னொரு பக்கம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் தயாராகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், இப்போ சோஷியல் மீடியா பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம ரைட் ஃப்ரம் சோஷியல் மீடியாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இமெயில் டேஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னாலே அப்பவே வந்து இந்த ஏஜ் மினிமம் ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் படிக்கும்பொழுது நம்ம எல்லாம் ஃபேக்கான டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அட்டகாசங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதே தான் வந்து இப்போ பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நமக்கு அப்போ வெறும் இமெயில் அப்படின்னு இருந்த ஒன்று இப்போ நல்ல விரிவடைஞ்சு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகி பல ஆப்ஸ் உருவாகி பல பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாகி அதில் குழந்தைங்களுடைய யூனோ சேஃப்டிக்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் நிறைய டேஞ்சர்ஸ் எல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல காரணங்களை வச்சு தான் இப்போது அண்டர் 15 இந்த சோஷியல் மீடியா பேனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து எப்படி அதுக்கு அடாப்ட் ஆகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, கம்யூனிகேஷன் மோட்ஸையும் வந்து இப்போ வெவ்வேறு மாதிரி நாங்கள் டைவர்சிஃபை பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே யூஏயில் இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஃபாலோயிங் தி அண்டர் 15 சோஷியல் மீடியா பேன், ஸோ சோஷியல் மீடியானுடைய ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதுனால சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. பட் ஐ டென்ட் நோ தட், ஏன்னா எனக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் யாரும் இல்லை, ஆர் இன் ஜென்ரலே வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லைங்கிற அந்த காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல இந்த ஸ்கூல்ஸில் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்தியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஐ டென்ட் நோ தட். எனிவே, ஸோ சில ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை அகடமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பல ஸ்கூல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாததன் காரணத்தினால இந்த ஷிஃப்ட் வந்து பெருசாக தெரியல. பட் தென் குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும் அவங்களுடைய வைடர் ஸ்கூல் கம்யூனிட்டியோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும் பசங்கள்லாம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தான் வந்து இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இன் ஜென்ரலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு வித்தியாசம்லாம் தெரியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து ஒஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் சேனல்ஸ் வழியாக தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் சில்ட்ரனுக்கு தான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய பிஹேவியரை வந்து நாங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது மாற்றங்கள்லாம் இருக்கா, யூனோ இந்த சோஷியல் மீடியா வந்து அவங்க கையிலேருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி விட்ரானாக இருக்காங்களா, அவங்களுடைய மூட்ஸில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, ஆங்ஸைட்டி அண்ட் இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகுதா, அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ் வந்து மாறுதா, என்ன ஏது, இஃப் தி ஆர் ஃபீலிங் எக்ஸ்க்ளூடட் ஆர் மிஸ்ட் அவுட் பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா அவங்க கையிலேருந்து பறிச்சதுனால, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்க. அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து கண்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னா பரவாயில்லனு சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்த விடக்கூடாது. அண்ட் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்கள வந்து திசை திருப்பாமல் லைக் ப்ராப்பராக குழந்தைங்க அவங்களுடைய டிஜிட்டல் ஆக்டிவிட்டி அண்ட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் லைக் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்துற மாதிரி தான் நீங்க அவங்களுடைய சைக்கிளை கொண்டு வரணும். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஹாபி வந்து எடுத்துக்கிட்டு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி டைம் இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்க குழந்தைங்களை வந்து நீங்க கண்டிஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஷிஃப்ட் வந்து எங்களுக்கு பெருசா வந்து இம்பாக்ட் எல்லாம் பண்றது கிடையாது, ஏன்னா நாங்க சோஷியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. அண்ட் ஒஃபிஷியல் சேனல்ஸ் நாங்க வச்சிருந்ததுனால இட் இஸ் நாட் கிரியேட்டட் a very big impact. Like in the Google Classroom agatum illa official email accounts variyaga illa sila schools kun solli dedicated ana portals and apps la vechirupanga illaya adan moolama naanga communicate panniterundanal engalukku periya vyathasam illa edhum theriyala. But ipo school children vandu eppadi inda change ku adapt aaranga angaradhu da vandu naanga paathittu monitor pannirukkom. And reading matha performing arts visual arts sports idu ellathukku innum naanga adhigapadiya gavanam selathitirukkom encourage pandrom both school children and parents ah
மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்களை வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். எத்தனைக்கு எத்தனை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இந்த டிஜிட்டல் டிபெண்டபிலிட்டியை வந்து கம்மி பண்ண முடியுமோ அத்தனைக்கு எத்தனை நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹாபீஸ்லாம் வந்து அவங்கள கவனம் செலுத்த வைக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு ஒன்று உருவாகும் பொழுது எல்லாருமா சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாதான் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நல்ல இம்பாக்ட் நல்ல யூனோ விளை நல்ல ஃப்ரூட்ஸை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதனால பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் சில்ட்ரன் எல்லாருமே இந்த மாற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் எல்லாரும் இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாருங்கள், பார்த்து நல்லபடியாக செய்யுங்க. ஓகே, பூவெல்லாம் கேட்டு பார் அண்ட் பேட்ட படங்கள் வந்து ரெண்டு பாட்டு கமிங் அவே.

சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
0: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: Traffic update.
3: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
5: 311ல என்னது டிராஃபிக் குறைஞ்ச மாதிரியே தெரியல. மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. அண்ட் ரைட் நவ் ஒரு கிராஷ் எங்கே இருக்குன்னா நம்ம ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 கிட்ட இருக்கு. ஸோ த்ரூ அவுட் நம்ம 311 பார்த்தோம்னா ஃப்ரம் ஷார்ஜா டு துபாய் விட்டு விட்டு விட்டு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கன்ஜெஷன் சொல்லி ஒரு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அப்படி இருக்குன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஊத்மேதா ரோட் பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்கு. அல்கேல் ரோட், ராசல்கோர் ரோட், அப்புறம் வேற எங்க வேற எங்க எல்லா ரோட்லையுமே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக தாங்க இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. அண்ட் தென் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் ஷார்ஜாலையும் டிராஃபிக் கன்ஜஷன் அதிகப்படியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இது என்ன ரோடு? இது E44. யா, E44லையுமே வந்து ராசல்கோர் ரோட்ல நம்ம பார்த்தோம்னா அல் கிரான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு இங்கே காட்டுது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு கிராஷ், ஒன்றும் இல்லை ஆக்சுவலி ரெண்டு கிராஷஸ் ஆயிருக்கிறதுனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ப்ளஸ் கன்ஜெஷனுடைய காம்போவாக போயிட்டுருக்கு. ஸோ எந்த ரோட்டில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரமாக வந்து நகராமல் இருக்கீங்கனாலும் அங்கே ஏதோ ஒரு கிராஷ் இருக்குது, ஒரு குட்டி கிராஷாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நகரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொறுமை இழக்காமல் சேஃபாக டிரைவ்
4: பண்ணுங்கள்.
3: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
6: In the Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax Song of the Hour. Chillax Song of
3: the Hour. Brought to you by
0: Plots Nale. Propshil Dane. For details call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தாராஜா.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: டைம் செக், டிராஃபிக் செக், கோல் ரேட் செக், இதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம ஹெல்த் செக் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. 9:56 ஆகுது, நான் கீர்த்தனா பேசிகிட்ருக்கேன் மெரிசல் மார்னிங்கில். ஆமாம், ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு ரிமைண்டராக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், சரியா? ஸோ உடம்புல வந்து பெயினோடு இருக்கிறது அண்ட் பெயினோடு வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வேலைக்கு போயிட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். க்ரானிக் பெயின், ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன் மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் லாங் டேர்ம் ரிலீஃபும் கிடைக்கும். டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணலாம். வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டரில், அல்நாதா டூவில் அவங்களுடைய சென்டர் அமைஞ்சிருக்கு. அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் அண்ட் ஃபேஸ் பேக், இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 149 திரும்ஸ் ப்ரொமோஷன்ஸில் உங்களுக்கு தராங்க. டாக்டர் திவ்யா புருஷோத்தமனை நீங்கள் போய் மீட் பண்ணலாம். வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டரில் அல்நாதா டூவில் இருக்காங்க, சரியா? மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 04355 1 3 9.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தாவிக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிக சார்பில் மரகதம் குமரவியல் போட்டியிடுகின்றார். தாராபுரம் தொகுதியில் சத்யபாமா மீண்டும் போட்டியிடுவார் என்று முதலமைச்சரும் தாவிக தலைவருமான விஜய் அறிவித்துள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பில் இவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியா பல்வேறு முக்கியமான சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தாலும் அவற்றின் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த உறுதியான நேரடி பலன்கள் என்ன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் குறிப்பாக பிரிக்ஸ், G20 மற்றும் குவாட் ஆகிய 4 அமைப்புகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சர்வதேச அமைப்புகளில் இந்தியா தொடர்ந்தும் பங்கேற்கின்றது. ஆனால் அதனால் சாதாரண இந்தியாவுக்கோ அல்லது இந்திய பொருளாதாரத்துக்கோ கிடைத்த நடைமுறை பலன் என்ன என்று வினவியுள்ளார். இந்தியா தற்போது 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த தயாராகி வரும் நிலையில் ப. சிதம்பரம் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் ரொஷான் குணதிலக இன்று முற்பகல் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராகினார். மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குறித்த விசாரணை பிரிவில் இன்று காலை 9:30 அளவில் அவரை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே முன்னாள் அரச சோதிடர் சுமரதாச அபி குணவர்தன இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். ஸ்திரிலிய சபைய தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் இன்று தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை சந்தை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 531 திரம்ஸ் 25 பில்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 492 திரம்ஸாக உயர்வடைந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான ஸ்லோவேனியாவில் இஸ்ரேல் தனது முதல் தூதரகத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் லியூப்ளியானாவில் ஆயிரக்கணக்கானோர் போராட்ட பேரணியில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் ஸ்லோவேனியாவின் தேசியவாத பிரதமர் யானிஸ் யான்ஷா இஸ்ரேலுடனான நாட்டின் தூதரக உறவுகளை மீண்டும் சீரமைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் நடைபெற்றுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் சவுத் ஷக்கீல் 43 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். முகமது அப்பாஸ் 21 ஓட்டங்களுடனும் ரசாவுல்லா 11 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். அணியின் ஏனைய வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸை நேற்று ஆரம்பித்ததுடன் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 156 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி புரூக் 52 ஓட்டங்களுடனும் டான் லாரன்ஸ் 5 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வானிலை பொதுவாக தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
4: Star of the month. Singer Hariharan.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு செப்டம்பர் 10th, நாளைக்கு 11th இல்லையா? நாளைக்கு நம்ம ஆக்டர் சூரியோட படம் ரிலீஸ் ஆக போகுது. கேள்விப்பட்டீங்களா? மண்டாடி அப்படிங்கிற பேர்ல இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. செப்டம்பர் 11 நாளைக்கு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து இந்த படத்தை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி South.TV. ஸோ சூரிய வந்து ஒரு முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. And Surya vandu evlo evolve aayi vandirukkarala as an actor nama paakumbodhu he has evolved a lot and avlo effort eduthirukkaradhu vandu theriya varudhu namakku. So or comedian ah arimugumanavar parota Surya abdingra andha peyar ellam poi ipo avarkena thani idam onnu pidichirukkaru. Nalla or character artist ah irundhu thani hero aagavum ipo avadaram edutha sila padangal la nadichirukkaru. And idhu vandu or sports action drama film. Idhu ezhuthi iyakkirukkaradhu Madimaran Pugalendi avar dhaan vandu indha padatha ezhuthi iyakkirukkaru. So naalaki indha padam release aaga போது. And இதற்கான பாசஸ் இன்வைட்ஸ் நீங்க வின் பண்ணணும். இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான பாசஸ் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான். இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் க்வெஸ்டின். இதுல வந்து சூரி என்னவா வராரு, அவருடைய கேரக்டர் என்ன இந்த படத்துல அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ட்டை வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால காட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டி எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியும்னா வந்து நீங்க சொல்லுங்க. பட் என்னோட க்வெஸ்சன் இதுதான், இதுல வந்து இவர் என்னவா வராரு, சூரி வந்து என்னவா வராரு, ஒரு என்ன ஸ்போர்ட் வந்து இவர் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி. சரியா? இதுக்கு வந்து நீங்கள் ஒரே வேர்டில் எனக்கு பதில் சொன்னாலும் சரி, இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லைனாக எனக்கு நீங்கள் அமிச்சிங்கனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் எனக்கு தெரியும். அதை பார்த்தாலே ஆன்சர் என்ன எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, 0502528940 நம்ம தமிழ் மொழிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர் மற்றும் எமிரிட்டோடு சேர்த்து எனக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் அந்த அப்படிங்கறத சொல்லி பாசஸையும் கொடுத்துட்டு நான் கிளம்புவேன். அண்ட் ரைட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கமிங் ஃப்ரம் எனக்கு 20 உனக்கு 18 அண்ட் ஷாஜஹான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: நாம பந்தயத்த காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அவரின் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்த நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
0: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால்
6: 050-310-8255.
4: எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா? கதை தானே, சொல்ல நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹாரர் ஹா? சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ ஆ த்ரில்லர். ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 pay panni trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
1: ஃபைனலி ஆப்பிள் இவெண்ட் எல்லாம் முடிஞ்சு இல்லை இப்போ இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே ஆப்பிள் 18 ப்ரோ அண்ட் அதோடைய ப்ரைஸ் அண்ட் யூனோ அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் யூஏலையும் வந்து ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் 18 ப்ரோ மேக்ஸ் அவைலபிள் ஆகே இருக்கும். அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு. ஸோ 256 GB, 512 GB, 1 TB, 2 TB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸில் வரப்போகுது. பர்கண்டி, கிளேஷியர், சில்வர் அண்ட் பிளாக் கலர்ஸில் இருக்க போது. ஐஃபோன் 18 ப்ரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் யூஏயில் எவ்வளோன்னா 5,099 dirhams. And iPhone 18 Pro Max உடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து 5,499 dirhams ஆக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ரீ ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் 12th சாட்டர்டே ஈவினிங் 4 PM UAE டைம்ல இருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அவைலபிலிட்டி வந்து ஃப்ரைடே செப்டம்பர் 18th இருந்து இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஸோ இது வந்து இவங்களுடைய இந்த ப்ரோ மாடல்ஸ்னாலும் இப்போது இந்த ஐஃபோனோட அந்த ஃபோல்டபிள் ஃபோன் பற்றின விவரங்களும் வெளியாகி இருக்கு இல்லையா. அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி என்ன ஏதுன்ட்டு அதில் வந்து பீப்புள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்களோ இல்லையோ அவங்கள ரோஸ்ட் பண்ணுறதுல வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. பீப்புள் அப்படிங்கும்போது நாட் ஜஸ்ட் இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் கிடையாது. ஐஃபோனுடைய டைரக்ட் காம்படிட்டர்ஸ் சில பேர், ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜயன்ஸ் சில பேர் இல்லை நேற்றுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் வந்து சாம்சங் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தியாச்சு இல்லையா. அதில் வந்து சாம்சங் அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருந்தது என்னன்னா நேற்றுக்கு இமிட்டேஷன் இஸ் த சின்சியரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஃபோல்டபிள் ஃபோனை வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தோன்னா மோட்ரோலா. ஸோ மோட்ரோலா ஃபோனு வந்து அகெயின் அவங்களும் இந்த பயனியர்ஸ். இப்போ சாம்சங்க்கெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபிளிப் ஃபோன்ஸ் மடக்கிற அந்த ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து இந்த மோட்ரோலா தான். ஸோ மோட்ரோலாவும் வந்து அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜஸ்ல பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நொஸ்டால்ஜிக்காக இருந்தது அவங்களுடைய ஃபோன். அண்ட் மோட்ரோலா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் என்னன்னா நியூ இந்தியா ஹேண்ட்ஸ் ஐகானிக் இன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டோ ரேசர் அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் மாடல் ஆஃப் இந்த ஃபோல்டிங் ஃபிளிப் ஃபோன். ஸோ அது எப்படி இவால்வ் ஆச்சு அந்த பட்டன் பேட்ஸ் இருந்தது இல்லையா அந்த கீபேட் இருக்கிற அந்த ஃபிளிப் ஃபோன்லேருந்து இப்போ வந்து டச் ஸ்க்ரீன் வரைக்கும் எப்படி இவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு குவிக்கான ஒரு வீடியோவாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதன் கீழே வந்து நிறைய பேர் இதை தான் கமெண்ட் பண்ணாங்க. யூனோ அவங்களுடைய அந்த ஐகானிக்கான அந்த பிங்க் ரேசர் ஃபோன் தான் வந்து இட் வாஸ் ஸ்டில் த ஐ மீன் இட் வாஸ் த பெஸ்ட் அண்ட் இப்போ கூட நான் வந்து பத்திரமா அதை வச்சிருக்கேன் ப்ளீஸ் பிரிங் இட் பேக் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொருத்தர் வந்து தி ஓஜி ஆஃப் ஃபிளிப் ஃபோன் டெக்னாலஜி ரேசர் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபோன் ஃப்ரம் மோட்ரோலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆப்பிள் வந்து இட் இஸ் லேட் டு த பார்ட்டி அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இருந்த பயனியர்ஸ் யார் யாரோ அவங்க இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். எனிவே ஒரு பிரேக், அப்புறமா அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து, அதுக்கப்புறம் குணா படத்திலிருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போகிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் மண்டாடி படத்துக்கான பாசஸ் யூனோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான கப்பல் இன்வைட்ஸ் நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் நான் கேட்டிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லையா. மண்டாடி படத்தில் நம்ம சூரி என்ன ஸ்போர்ட் பிளே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஸோ உங்கள் நேம் அண்ட் நம்பரட்டோடு சேர்த்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. ஒரு சில பேர் என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்கெலாம் ஆன்சர் அனுப்புறீங்க, அதெல்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் சரியா. நீங்கள் அனுப்புறீங்கன்னா டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
2: நடிப்பில் PS மித்ரன் இயக்கத்தில் சாம் CS இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் FM shows and social media follow பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
0: Distributed by Home Screen Entertainment, Associate Partner SimplySouth.tv. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. Also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபர் ஆஃப் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. Meet the team on 6th of September Sunday at City Season Stars Hotel Burjuman. Call or WhatsApp 050-675-2828.
3: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Castle Morning Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: 10:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குவிக்கா டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஆபாடி இப்போதான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் தெரியுது ரோட்ஸ்ல, பிகாஸ் இந்த ராசல்கோர் ரோடு அல்கேல் ரோட்லாம் வந்து நிகாலையில் பயங்கர டிராஃபிக்கால் நிறைஞ்சிருந்தது. இப்போ அங்கெல்லாம் டிராஃபிக் கம்மியாகி இப்போ ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ மேப்பில் நான் பார்க்கும்பொழுது 311 டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தி இருக்கிறது தெரியுது. அண்ட் நம்ம ஊத்மேத்தா ரோடு இருக்குல்லையா, அந்த ஜாதவ் பக்கத்தில் அங்கே மட்டும் டிராஃபிக் எப்பவுமே இருக்கிறது இருக்க தான் செய்யுது. மற்றபடி வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, நானும் அப்படியே கிளம்புறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை, மண்டாடி படத்துக்கான கப்பல் பாசஸ் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். சூரி வந்து இந்த படத்தில் என்ன ஸ்போர்ட் விளையாடுறாரு ஆர் என்ன ரோல் பிளே பண்ணுறாருங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். போட் ரேசர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆமாம், ஸோ இவர் வந்து ஒரு போட் ரேசராக வராரு, போட் ரேசிங் ப்ரொஃபஷனலாக வராரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது தெரியுது. ஸோ போட் ரேசர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் அதுதான் ரைட் ஆன்சர். நிறைய பேர் வந்து ரைட் ஆன்சர்லாம் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ஜி செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மூணு பேர் யார் யார்னா மாதவன், வின்சென்ட் அண்ட் ஹாரிஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க மூணு பேருக்கும். ஆளுக்கு ஒரு கப்பல் பாஸ் கிடைக்குது மண்டாடி படம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு. நாளைக்கே இந்த படம் இங்கே நம்ம அமீரகத்தில் ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட். அசோசியேட் பார்ட்னர் இஸ் சிம்ப்ளி சவுத் ஸ்டார் டிவி. ஆஸ் யூஷுவல் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, நானும் அப்படியே கிளம்புறேன். சரியா, இன்னைக்கு தேர்ஸ்டே, ஆனால் என் மைண்டுக்குள்ள வந்து ஏதோ இன்னைக்கு மண்டே மண்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மேபி ஒரு ஃபியூ டேஸ் இங்கே இல்லாமல் திருப்பி இன்னைக்கு வந்தது நாளையோ என்னவோ தெரியல, இன்னைக்கு ஒரு மண்டே ஃபீலாக இருக்கு. பட் இட்ஸ் தேர்ஸ்டே கைஸ், ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ரெஸ்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லபடியாக போகட்டும். சரியா, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுவேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. சரியா, பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட காணொலிக்கு தாவிகா ஐடி விங் பதிலளித்துள்ளது. பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட சிறை சென்ற தியாகி என்ற போலி பிம்பம் உடைந்ததில் பதற்றம் பற்றிக் கொண்டதோ என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. எதை உலகறியக்கூடாது என்று மஞ்சள் துண்டு தந்தை முதல் ஆபாசனதி மகன் வரை கட்டி அடைத்தார்களோ அது அம்பலமானதில் அச்சம் அதிகமாகி இருக்கின்றது என்று தாவிகா ஐடி விங் தெரிவித்துள்ளது. அத்தனை நீளமாக பேசியும் தடுத்து வைப்பு பிரதி பற்றி மட்டும் மூச்சுவிடவில்லை. உண்மைக்கு விளம்பரங்களோ விளக்கங்களோ தேவையில்லை, ஆனால் இங்கே ஷூட்டிங் வீடியோ வெளியாகின்றது என்றால் போலி பிம்பம் உடைந்தது உண்மையாகின்றது என்று தாவிகா ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: குஜராத் மாநிலம் காந்திநகரின் குடாசன் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டடத்தின் கான்கிரீட் தளம் இடிந்து விழுந்ததில் காயமடைந்த 13 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிடத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். தகவல் கிடைத்ததும் மீட்புப் பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளிடம் இருந்து நிலைமை குறித்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஞானசார தீரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு சட்டத்துக்கு முரணானதாகும் என்று உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. காணாமற்போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகோடவின் மனைவியான சந்தியா எக்னொலிகோட உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2018 குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கல்குட அத்தி ஞானசார தீரருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் 6 வருட சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. ஷார்ஜாவின் ரியல் எஸ்டேட் துறையில் ஆகஸ்ட் 2026 4.6 பில்லியன் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. 2026 ஆகஸ்ட் மாதத்தில் ஷார்ஜா எமிரேட்டின் பல்வேறு பகுதிகளில் மொத்தம் 9,139 ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. விற்பனை பரிவர்த்தனைகளில் பதிவான மொத்த வர்த்தக பரப்பளவு 12.5 மில்லியன் சதுர அடியாகும். இது ஷார்ஜாவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் தொடர்ந்தும் வலுவான செயற்பாடு நிலவி வருவதை வெளிப்படுத்துகின்றது.
2: உலக செய்திகள்.
3: ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் மடிக்கக்கூடிய கைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்பு வரிசையில் ஒரு முக்கியமான புதிய மாற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. ஆப்பிள் நிறுவனம் சமீபத்தைய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய செப்டம்பர் தயாரிப்பு அறிமுக நிகழ்வுகளில் ஒன்றை தற்போது நடத்தியுள்ளது. iOS 27 இலவச மென்பொருள் புதுப்பிப்புக்காக செப்டம்பர் 14 திங்கட்கிழமை முதல் அதற்கு தகுதியான ஐபோன் மாடல்களுக்கு படிப்படியாக வழங்க தொடங்கும் என்று ஆப்பிள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: UEFA சாம்பியன்ஸ் லீக் தொடர் இந்த வாரம் தொடங்கியது. நடப்பு சாம்பியன் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் தனது பட்டத்தை தக்கவைத்துக் கொள்ள களமிறங்குகிறது. ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் சிட்டி, பார்சிலோனா, ஆர்சனல் உள்ளிட்ட முன்னணி அணிகளும் போட்டியில் உள்ளன. குழுநிலை போட்டிகள் இதுவரை நடைபெற்றுள்ளதுடன் அதன் புள்ளிப்பட்டியல் அடிப்படையில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அணி 3 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. பார்சிலோனா 2 இடத்திலும் ஸ்போர்டிங் சிபி 3 இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. மான்செஸ்டர் சிட்டி அணி 5 இடத்தில் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று பொதுவாக தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வானிலை காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். எனினும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் அபுதாபியில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Tamil 89.4

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The nation is in danger.
2: Bro, Sardar padam pathingala?
3: Paathirukena.
2: Ippa Sardar 2 varudame.
4: Andha kootadi paya varadukulla typhoon me vandrum. Paathirukena.
2: Trailer la kuda avanga appa oda flashback la kaatranga pathingala?
3: Paathum bro. Solunga bro, enna?
2: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா, அதுக்கு என்ன
2: ஒரு நாலு டிக்கெட் கிடைக்குமா?
3: நாலு டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
5: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
6: கார்த்தி, மாளவிகா மோகனின், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
8: கோல் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
8: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
8: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
7: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: விசா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. பட் வாட் இஸ் தி ஆக்சுவல் ஸ்டோரி?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இதுல நான் கலெக்ட் பண்ண விஷயத்தை, சேகரித்த விஷயத்தை ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, ஒரு ஏர்லைனுக்கு ஒரு பேஸ் இருக்கும், அது நமக்கு நல்லாவே தெரியும். எமிரேட்ஸோட பேஸ் துபாய், எத்திஹாடுக்கு அபுதாபி, ஏர் அரேபியாவுக்கு அபுதாபி அண்ட் சார்ஜா ரெண்டு பேஸ் இருக்குது. ஸோ இண்டிகோ இந்த மாதிரி ஏர் இண்டியா நம்ம ஊர் ஃப்ளைட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி மும்பை அந்த மாதிரி எங்கேயாவது பேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ விசாருக்கு அபுதாபியில் ஒரு பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ் மூலமாக அவங்க வந்து பல்வேறு இடங்களுக்கு ஃப்ளைட் விட்டாங்க. அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே அந்த இடங்கள்லேருந்து திருப்பி அபுதாபிக்கே திருப்பி வந்துடும், கரெக்டாக? இந்த அபுதாபி பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் விசாருக்கு பல்வேறு பேசஸ் இருக்கும், அதாவது மால்டாவில் ஒன்று இருக்கு, ஹங்கேரியில் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு பேசஸ் இருக்கும். அந்த பேஸ்லேருந்து ஃப்ளைட் வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கே போயிடும், கரெக்டாக? அந்த ஃப்ளைட்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வந்து இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் யூஏயில் மறுபடியும் விசாருக்கு ஒரு பேஸ் வருதா அப்படின்னு கேட்டால் நோ. அங்கிருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் அது எல்லாமே இன்கமிங் ஃப்ளைட்ஸ், ரிட்டர்ன் போயிடும். ஸோ அந்த ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊர் லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். பேஸ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்லையும் அரபிக்லையும் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் படித்தேன். நேற்று படித்தேன்றதை தாண்டி நானும் பார்த்தேன், உண்மையிலே பேஸ் வரப்போதா இல்லை என்னன்றதை பார்த்தேன். அதில் இந்த விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜார்ஜியா, ஆர்மேனியா, அசர்பைஜான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தானுக்கு திருப்பி விசார் ஃப்ளைட் வருமான்னு கேட்டால் வராது. ரொமேனியாவுக்கு வரும், புல்கேரியாவுக்கு வரும், சைப்ரஸ்க்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் யூரோப்பில் அவங்களுக்கு மால்டா பேஸு, ஹங்கேரி பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃப்ளைட்ஸ்லாம் யூஏ கண்டிப்பாக வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விச் மீன்ஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு கண்ட்ரீஸ்க்கு 20% வரைக்கும் ஃபேர்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்புக்கு பல ஃப்ளைட்ஸ் விசாரிலேருந்து வரும். பட் இந்த பக்கம் சென்ட்ரல் ஏஷியாக்கோ இல்லைனா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கோ ஃப்ளைட் வருமானு கேட்டால் நோப், வராது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். Stay tuned.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பண்ணுங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே. இப்பவே நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். மனசு தொட்ட மெட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க தாராளமாக கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே மதுன் இருக்கேன், MADHU, அங்கேயும் வந்து நீங்க பாட்டு கேட்கலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகலை அப்படின்னாலோ, இல்லைனா உங்க மேனேஜர் பக்கத்தில் இருந்து உங்களை ஈம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலும் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல என் தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்கா டக்குன்னு உங்களுக்கு கோல்ட் ரேட் மட்டும் என்னங்கிறத நான்
1: சொல்லுவேன். இன்று தங்கத்தின் விலை
0: முன்னுக்கும் பின்னுக்குமாக நம்மை போட்டு படித்துக் கொண்டிருக்கும் கோல்டு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 24 கேரட் 531.25, 22 கேரட் 492, 21 கேரட் தங்கம் 471.75, 18 கேரட் தங்கம் 404.25. இதான் இன்னைக்கான கோல்டு ரேட் September 10th விலை.
1: இன்று தங்கத்தின் விலை.
0: வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க? ஹலோ. இந்த பழைய ரேடியோ டிவி இது பக்கத்துலலாம் செல்ஃபோன் அந்த 00 ஃபோனில் எடுத்துருப்போன சவுண்ட் தான் வரும். கிட்டத்தட்ட போன அந்த வைப்ரேட்டம் அயன் படத்தில் கூட அவர் பென் கேமரா இருக்குங்கிறது இது தான் கண்டுபிடிப்பார். பென் கேமரா இல்லை, பெண்ணில் மைக் இருக்குங்கிறது இது தான் கண்டுபிடிப்பார். கமலேஷ் வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: அபுதாபிலிருந்து வெங்கடேஷ்.
0: அபுதாபிலிருந்து வெங்கடேஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் வெங்கடேஷ்?
2: ஜனநாயகன்லேருந்து ஒரு பேரே வரலாறு.
0: ஓ ஓகே, போட்டு ஓகேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ மிஸ்டர் வெங்கடேஷ்காக அந்த பாட்டு நான் போட்டு விட்றேன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே இன்னொருத்தர் பாட்டு கேட்டுடலாம். ஸோ என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு விசாரிச்சுருவோமா? வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
3: ஹலோ
0: சார், வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: உங்கள் பேர்? பாடும் பறவைகள்லேருந்து ஏகாந்த வேலையிலேருந்து ஒரு பாடல், அந்த பாட்டு.
0: சரி, உங்கள் பேர் சொன்னால் தான் போடுவேன்.
3: என் பேர் வீன் முகமது.
0: ஓகே, நான் போட்டு விட்டுறேன். சரியா?
3: ஓகே, தேங்க்ஸ்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேரே வரலாறு கேட்போம், அதுக்கப்புறமா ரெட்ரோ சாங் கேட்டகரியில இந்த பாட்டை நான் போட்டு விட்டுறேன். சரியா? ஸ்டே டியூன்ட். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.
5: என் நெஞ்சில் குடியிரு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. Also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September Sunday at City Season Stars Hotel, Burjuman. Caller WhatsApp 050-675-2828.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

இன்னைக்கு என்னடே தெரியுமா, சுடோக்குடையவன். இந்த சின்ன வயசுல சுடோக்குலாம் போட்டிருக்கீங்களா நீங்க? இந்த ஹிந்து பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் வரும், அதை வந்து ஈஸி மீடியம் ஹார்ட்னு இருக்கும். ஸோ என் வீட்டிலலாம் எல்லாரும் போட்டிங்கன்னா இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிருப்பேன். எனக்கு அது வரவே வராது, பெருசாலாம் வராது. அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் 2048 ஒரு கேம் வந்துச்சு, அதை எல்லாரும் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சுடோக்குவை யார் கண்டுபிடிச்சா, எப்படி இது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, திஸ் சுடோக்கோ இஸ் அ டைம் கில்லர். சுடோக்குன்னு ஒரு புக் புக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. சரவணா ஸ்டோர் போனால் கூட ஈஸியாக வந்து கிடைக்கும் அந்த புக்கு. ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த புக் ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். sudoku.com நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கூட இப்போ வரைக்கும் நீங்கள் டெய்லி சேலஞ்சஸ் அண்ட் பசில்ஸ் எல்லாமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1956 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பசில் தான் இந்த சுடோக்கு. உலகம் முழுக்க இந்த சுடோக்கு பாப்புலர் ஆகும்னு அப்போ அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சுடோக்குடேன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கு இந்த சுடோக்கு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு சுடோக்கு ஆடுங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சரியா, ஹாப்பி சுடோக்குடே டு ஆல் த சுடோக்கு லவர்ஸ். அண்ட் 12 மணிக்கு மேலே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே. ஸ்டே டியூன்ட்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தலைநகர் சென்னையில் மீண்டும் ஒரு கொடூர கொலை அரங்கேறி இருப்பது கடும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடன் தொல்லை கொடுக்கின்றார்கள் என பாதுகாப்பு கேட்ட பிரதீப் ராஜ் எனும் இளைஞரை திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் மிரட்டியதாக சம்பந்தப்பட்ட இளைஞரை நேற்று முன்தினம் காணொலி வெளியிட்ட நிலையில் நேற்று அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வரை காவல்துறையினரை டம்மி சிஎம் ஆக நினைக்கின்றார்களா என்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்டால் கொலை செய்யப்படுவார்கள் என்ற புதிய வரலாற்றை இந்த சர்க்கஸ் ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தலைநகரில் மீண்டும் ஒரு கொலை நடக்காமல் இருப்பதற்கு தேவையான கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் சீர்குலைக்கப்பட்டு விட்டது என்றும் அதன் அடிப்படை நோக்கம் மிகவும் சந்தேகத்துக்குரியது என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் 2027 நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது குற்றச்சாட்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் மக்கள் தொகை, சமூக மற்றும் பொருளாதார நிலை குறித்த நம்பகமான தரவுகளை சேகரிக்கும் ஒரு முக்கியமான தேசிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய முறையில் அதன் உள்ளடக்கமும் செயல்முறையும் அரசியல் நோக்கத்துடன் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று காங்கிரஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆய்வுக்காக மன்னார் தீவை சுற்றியுள்ள கடலில் அகழ்வாராய்ச்சி செய்யப்படுவது குறித்து இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைக்கு தகவல் கிடைத்துள்ளது. மன்னார் தீவில் மணல் அகழ்வு பணிகள் காரணமாக ஏற்பட்டுள்ள பாரிய சூழலியல் சேதம் குறித்தும் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை கவனம் செலுத்தியுள்ளதாக அவ்வமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதகமான இந்த செயற்பாடுகள் காரணமாக மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தை தொடர்ந்து அந்நாட்டு அதிகாரிகளின் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனிதாபிமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமீரக தேடுதல் மற்றும் மீட்பு குழு நேபாளத்தில் தொடர்ந்தும் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. நேபாள அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்ட குழு திருசூலி பகுதியில் காணாமற் போன 6 பேரை கண்டறிந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கள தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.
1: உலகச் செய்திகள்.
3: அணுவாயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றவில்லை என்று கூறி ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானை பாதுகாப்பு கவுன்சிலின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். வியன்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆளுநர்கள் குழு இது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தில் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக போதுமான தகவல்கள் படாதது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். காலிறுதியில் பாட்டிக் வாண்டியை 6-2, 7-5, 6-1 என்ற நீர் செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் வீழ்த்தினார். போட்டித் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நாளை 2 அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. முதல் அரையிறுதியில் பிரான்சிஸ் டியாஃபோ, பென் ஷெல்டன் ஆகியோர் மோதுகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் காரின் கச்சானோவுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று 47°C உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. அல் ஃபுஜீராவில் தற்பொழுது 36°C, அஜ்மானில் 38°C, துபாய், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 39°C, ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 40°C தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: சிங்கா ஹரிஹரன்.

0: ஓகே, ஸோ இந்த அண்டர் 15 சோஷியல் மீடியா ரூல்ஸ் ரீசெண்டாக யூஏயில் வந்துச்சு. 15 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல்ஸில் இதை எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க, அதாவது அவங்க புது கம்யூனிகேஷன் மோட்ஸ்லாம் கொண்டு வராங்களாமா, ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணாத வகையில் அவங்க புது புது விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த குழந்தைங்க அவங்க பிரேக்கப்பையோ பிரேக்கப் இல்லை, அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு போனால் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் இப்போது இந்த சடன் சேஞ்சுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரில் பலவித மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் அகாடமிக், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையன் வந்து சரியாக படிக்கிறது இல்லை, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருப்பாங்க, இப்படிலாம் வந்து பேசுறதுக்கு அவங்க இதுதான் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த சோஷியல் மீடியாலேருந்து அதை வேற எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூல்ஸ் இதுக்காகவே வந்து புதுசாக உருவாக்கிருக்காங்கம்மா யூஏஇ ஸ்கூல்ஸில்.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, gold பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒண்ணு மேல போகும் இல்ல கீழே வரும், அதுக்கப்புறமா அமெரிக்கால ஏதாவது ஃபெட்ரேட் அது இதுமாங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும்ல. சோ இந்த ஒரு வாரம் முழுக்கவே திஸ் மண்டே டு தர்ஸ்டே கம்ப்ளீட் கன்சாலிடேஷன், இந்த $4,400 இருந்து $4,350
2: back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
3: இரு, அவரின் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு. யார், நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
2: அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஓகே, இன்னைக்கு சுடக்கூடிய அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல் டேலாம் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams
0: தான். E11ல ஏர்போர்ட்டுக்கு பேரலலா டுவர்ட்ஸ் தேரா போற டைரக்ஷன்ல கொஞ்சம் ஸ்லோ மூவ்மென்ட் இருக்கு. நாதல்லமார் ரோடு E311 டுவர்ட்ஸ் துபாய் ஷார்ஜா ரெண்டுமே வந்து கிசைஸ் தாண்டின உடனே கிசைஸ் நோக்கி வரும்போது டிராபிக் இருக்கு. மலையா ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் டிராபிக் இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் ஷார்ஜா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா E311ல கொஞ்சம் டிராபிக் இருக்கு. அஜ்மான்லேயும் ஷார்ஜா வரும்போது மற்றபடி இங்கே பெருசாலாம் டிராபிக் இல்லை. குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, இன்னைக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் சுடோ கூட வேற என்ன ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்குன்னு நான் பார்த்தேன். டெடி பேர் டேவா இன்னைக்கு. ஸோ என்னதான் சின்ன வயசுல வந்து ஒரு வர்க்கமே டெடி பேரை எதிர்த்தாங்க, ஏன்னா டெடி பேர் ஏன் இப்படி கிரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னு. கிரிஞ்சுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் வந்து டெடி பேரை ஓவர் யூஸ் பண்ணதாகவும் அதை வந்து ஒரு ஜென்ரேஷனே வெறுத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. டெடி பேர் ஸ்டில் க்யூட் அனிமல், அது பாட்டு பாவமாக இருக்கும். இந்த டெடி பேர் உருவானதுக்கு ஒரு கதை இருக்காமா, அந்த கதை என்னங்கிறது தான் பாட்டு போட்டு விட்டு சொல்கிறேன். ஜெயிலர் டூலேருந்து பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்.
1: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஓலே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: தமிழ் FM-ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
6: Golden Song of the Hour.
7: Golden Song of the Hour.
8: Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshil Dane. For details call 056 415 4242.

தியோடோர் ரூஸ்வெல்ட் அவர்களை காமமரேட் பண்றதுக்காக டெடி பேர் டேவை வந்து 1902 கிரியேட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ தியோடோர் ரூஸ்வெல்ட்க்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம்தான் இந்த டெடி பேர். அவர் வந்து ஒரு வாட்டி ஹண்டிங் போறாரு, அவர் வந்து ஒரு பேரை கூட ஷூட் பண்ண முடியாமல் அந்த இடத்துல வந்து தவிக்கிறார். அதுக்கப்புறமா ரூஸ்வெல்ட்டை கொண்டு வந்து ஒரு பேரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த கட்டி வச்ச பேரையாவது நீங்கள் சுடுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து ரூஸ்வெல்ட் கிட்ட சொல்கிறாங்க. ரூஸ்வெல்ட் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சுட முடியாது, அது நல்லா இல்லை, நான் வந்து ஹண்ட் பண்ணி சுடணும், இல்லைனா இது வெறும் எப்படி சுட்டுக்கிட்டு என்ன கிடைக்க போகுது, அதில் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், இது வந்து கிடையாது, இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ரூஸ்வெல்ட் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறமா டாய் பேர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரூஸ்வெல்ட் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா டாய் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெட்டி பேர் பயங்கர ஃபேமஸாக உலகம் முழுக்க போகுது. 1902 இந்த கான்செப்ட் வந்து முத முதல்ல உருவாக்கி 1903 ரூஸ்வெல்ட்டோட டீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த டெட்டி பேரை வந்து உருவாக்குறதா சொல்லப்படுது. ஹாம்ஷேரில் டெட்டி பேருக்கு ஒரு மியூசியமே இருக்காமா, அப்படியேங்கப்பா யோசிச்சு பாருங்க. இதை வந்து அமெரிக்கன்ஸ் இன்வென்ட் பண்ணதா சொல்லப்படுது. உலகம் முழுக்க எல்லா சைஸ்லேயுமே டெடி பேர் கிடைக்குது. 0.29 inches வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் டெடி பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி டெடி பேர் வச்சு உலகத்தில் அதிகமாக சீரீஸும் வந்து அந்த காலத்திலே உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ சாஃப்டாகவும் கட்லியாகவும் ஒரு கட்லிங் பார்ட்னர் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த டெடி பேரை வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஃபேமஸாக உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கு இந்த டெடி பேர் அப்படிங்கிற ஒரு சின்ன டாய். ஓகே, அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம மசாலா கஃபே நிகழ்ச்சியில் ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து திரைப்படத்துக்கான கப்பல் பாஸ்லாம் வின் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ரேடியோ கேட்கணும். நம்ம சூரியவர்கள் நடித்த மண்டாடி திரைப்படத்துக்கான கான்டெஸ்ட் இன்றைக்கி நம்ம மசாலா கஃபே நிகழ்ச்சியில் இருக்குது. ஸோ 1 to 2 PM மறக்காமல் கேட்டிருங்க. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கான கப்பல் பாஸஸை வின் பண்ணலாம். இப்போது விஜய் யேசுதாஸ் அவர்களோட குரலில் ஒரு பாட்டு கேட்டு வரலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அக்கட்சிக்கு விசில் சின்னத்தையும் ஒதுக்கியுள்ளது. கடந்த 2024 ஆண்டு தாவிகா கட்சியை விஜய் தொடங்கினார். கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் தாவிகா 35% வாக்குகள் பெற்று ஆட்சியையும் பிடித்தது. சந்தித்த முதல் தேர்தலிலேயே 1.8 கோடி வாக்குகளை பெற்று வியக்க வைத்த தாவிகா 2 ஆண்டுகளில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. இதற்கமைய தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 6-7 உயர்ந்தது. திமுக, அதிமுக, சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், தேமுதிக ஆகிய 6 கட்சிகள் மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாகும். அந்த பட்டியலில் தாவிகாவும் தற்பொழுது இணைந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டதாக கூறி விடுதலை கோரி நிழல் உலக குற்றவாளி அபு சலீம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 1993 மும்பை தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற அபு சலீம் தான் ஏற்கனவே 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து விட்டதால் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டெலிகிராபிக் டிரான்ஸ்பர்ஸ் முறைமை மூலம் மாற்றியதாக கூறப்படும் நபர் ஒருவர் மருதானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2023-2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர் வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெறும் வகையில் திட்டமிட்டு தேர்வுகள் மற்றும் மதிப்பீடுகளை வடிவமைக்கும் அமீரக பல்கலைக்கழகங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அமீரக உயர்கல்வி கல்வித்தர அங்கீகார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். புதிய விதி மீறல் கட்டமைப்பில் கல்வியின் நேர்மை மற்றும் மாணவர்களின் கற்றல் முடிவுகளின் தரம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின்படி மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு வசதியாக இருக்கும் வகையில் தேர்வுகள் அல்லது மதிப்பீடுகளை வேண்டுமென்றே எளிமையாக வடிவமைப்பது ஒரு விதி மீறலாக கருதப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹூதிகளுடனான மோதல்களுக்கு மத்தியில் கமீஸ் முஷாயித் நகரில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைக்கு பின்னர் ஆபத்தில்லை என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்புடன் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தென்மேற்கு சவுதி அரேபியாவில் உள்ள கமீஸ் முஷாயித் நகரில் 24 மணி நேரத்துக்குள் 4வது முறையாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளது என்ற அறிவிப்பை வெளியிட்டனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் ஆரம்பமாகின்றன. இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி பங்களாதேஷ் மகளிர் அணியுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளது. 2வது அரையிறுதி போட்டி நாளை நடைபெறவுள்ளதுடன் அதில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதுகின்றன. இந்த 2 போட்டிகளும் துபாய் DICS மைதானத்தில் நடைபெறுகின்றன. இவ்விரு அரையிறுதி ஆட்டங்களிலும் வெற்றி பெறும் அணிகள் எதிர்வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: டெடி பேர் கதையை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த பாப்புலர் போன் வந்து யுஏல இன்னொரு லான்ச் ஏதோ பண்ண போறாங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ அதிக மக்கள் விரும்பி வாங்கி ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும் இந்த ஃபோன் யுஏஇயில் என்னைக்கு வரப்போகுது, என்ன விலையில் இருக்குது அப்படின்னா, ப்ரீ ஆர்டர் வந்து இந்த சாட்டர்டே இருக்காமா, அதுக்கப்புறமா செப்டம்பர் 18th நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஃபோனை வாங்கிக்கலாமா? ஸோ துபாய் மாலில் வழக்கமாக வந்து மக்கள்லாம் கூட்டம் கூடி நிற்பாங்க. காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5,099 மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மினிமம் பட்ஜெட்டையே உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண போங்க. ஒருவேளை நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத தாண்டி என்ன ஏது அப்படிங்கிறத விசாரித்து வச்சுக்கோங்க. விசாரிக்காமல் போகாதீங்க, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நான்
1: கேள்விப்பட்டேன். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஏசியா கப் விமன் இதுக்கான செமிஃபைனல் மேட்ச் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஈவினிங் 6 மணிக்கு துபாய் ஸ்டேடியம், நாளைக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் 6 மணிக்கு துபாய் ஸ்டேடியம். ஸோ லெட்ஸ் பேக் த ப்ளூ. இன்னைக்கு ஆடக்கூடிய இந்தியன் டீமுக்கு நம்ம வந்து முழு சப்போர்ட்டையும் கொடுப்போம். அண்ட் இப்போ 2 பாட்டு வருது, கேட்டு தொடர்ந்து பேசுவோம்.
2: பேக் டு பேக் 2 பாட்டு 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Chillax song of the hour.
3: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: உங்களுக்கு பிடித்த பாட்டு நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி மண்டாடி படத்துக்கான கபில் பாஸ் வேணும் அப்படின்னா இப்பவே 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? ஆப்ஷன் ஏ மதிமாறன், ஆப்ஷன் பி சூரி ஹிம்செல்ஃப். சரியான பதில் சொல்றவங்களுக்கு இந்த படத்துக்கான கபில் பாசஸ் கிடைக்கும். நீங்க உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து போட்டு எனக்கு 0502528940 வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மண்டாடி திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் நீங்க வின் பண்ணலாம். சரியா, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சர்தா 2 படமும் வருது, அதுக்கான கான்டெஸ்ட்டும் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? லைட்டா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ, ஹாய் மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்க பேரு?
1: கரீம் பேசுறேன்.
0: கரீம், ஓகே சொல்லுங்க மிஸ்டர் கரீம்.
1: எனக்கு வந்து மின்வெட்டு நாளை மின்சார குறைபாடு.
0: எதிர்நீச்சலா? தெரியப்படுத்துங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: எமிரேட்ஸ் விமான சேவையின் 56% வழித்தடங்கள் மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்தன. பிராந்தியத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பின்னர் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தனது சேவைகளை படிப்படியாக மீண்டும் தொடங்கியுள்ளது. மார்ச் 7 எமிரேட்ஸ் நிறுவனம் தினசரி 106 இருவழி விமான சேவைகளை 83 நகரங்களுக்கு இயக்க திட்டமிட்டிருந்தது. இது நிறுவனத்தின் மொத்த சர்வதேச வழித்தட வலையமைப்பில் சுமார் 60%. இதற்கு முன்னதாக மார்ச் 5 மற்றும் 6 நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களை துபாயில் இருந்து இயக்க எமிரேட்ஸ் திட்டமிட்டிருந்தது.
2: உலகச் செய்திகள்.
3: சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு கொடியுடன் இயங்கும் சரக்கு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் குறிப்பிடத்தக்க அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் அவசரமாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் திடீரென தீப்பற்றியதை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னை திருவொற்றியூரில் உயிருக்கு ஆபத்து என்று பேட்டியளித்த மறுநாளே இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு காரணம் கூறும் விஜய் இளைஞர் கொலைக்கு என்ன காரணம் கூறப்போகின்றார் என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக இளைஞர் பிரதீப் ராஜ் புகார் கூறிய நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தை மதிப்போருக்கு உற்ற நண்பனாக, மீறுவோருக்கு எதிரியாக காவல்துறை இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கூறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போலீசை விஜய் பாராட்டி பேசி 2 கூட ஆகாத நிலையில் ஆய்வாளர் மிரட்டுவதாக புகார் கூறியவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில்தான் செயற்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது என்று டிடிவி தினகரன் வினவியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கடந்த 2 அல்லது 3 பிரிக்ஸ் உச்சி மாநாடுகளால் கண்ணுக்கு தெரியும் பலன் ஏற்பட்டதாக கருதவில்லை என ப. சிதம்பரம் விமர்சித்துள்ள நிலையில் அவருக்கு பாஜக பதிலளித்துள்ளது. ANI செய்தி நிறுவனத்துக்கு நேற்று பேட்டியளித்த சிதம்பரம் பிரிக்ஸ் உச்சி மாநாடுகளால் கிடைத்துள்ள பலன்கள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த பாஜக, சிதம்பரத்தின் விசித்திரமான தர்க்கத்தின்படி பார்த்தால் எந்த பலனும் தெரிவதில்லை. நாளை காங்கிரஸ் கட்சியால் எந்த பலனும் இல்லை என்று யாராவது சொன்னால் காங்கிரஸ் கட்சி தனது செயற்பாட்டை அப்போதே நிறுத்திக் கொள்ளுமா? எந்தவிதமான நியாயமான காரணமும் இல்லாத நிலையில் சிதம்பரம் அரசியல் ஆதாயத்துக்காகவே இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் என்று பாஜக பதிலளித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: தித்வா புயலை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்கள் இல்லாமை தொடர்பில் முழுமையான ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் December 19 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கமைய 2026 ஜனவரி 21 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குழுவினால் அவதானிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் அது தொடர்பான பரிந்துரைகளை அறிக்கையிட மேலதிக காலம் தேவைப்படுவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் டான் லாரன்ஸ் 9 ஓட்டங்களையும் ஹாரி புரூக் 53 ஓட்டங்களையும் பெற்று களத்தில் உள்ளனர். போட்டியில் முதலில் துடுப்பிட தாடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள், இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? வெயில் வந்து குறையிற மாதிரி தெரியவே இல்லை. இந்த வாரம் வந்து கொஞ்சம் கூடி அதுக்கப்புறமா தான் குறையும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அது மாதிரியே வெயில் கொஞ்சம் காட்டுன்னு காட்டிட்டு தான் இருக்கு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நேற்று என்னுடைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஆமாம், இந்த கண்ணை கலைமானி பாட்டு நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்த ஒரு பாட்டு இல்லையா? கண்ணதாசன் அவர்கள், கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களினுடைய, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பாட்டு அப்படிங்கிற ரீதியில் அந்த பாட்டுக்கு மிக மிக ஒரு பெரும் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு இசையாகவும் ரொம்ப அழகாக இருக்கும், அதனுடைய வரிகளும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய வரிகளை நாம் ரசிச்சிருப்போம். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிறைய பேர் அதை கவனித்து அப்போவே வந்து கேள்வி கேட்டவங்க இருக்காங்க. ஆனால் அது ஒரு கேள்வியாகவே இருந்து விட்டது. சிலர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டை வந்து பாட்டாக கேட்டுட்டு அதை கடந்து போயிடணும், வரிகளை எல்லாம் ஆராயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நாம் அப்படியா? இல்லை, வரிகளை ஆராயிறது தான் நம்ம வேலையே இல்லையா? சரி, கண்ணை கலைமானி அந்த பாட்டு, சரியா? என்ன படம்? மூன்றாம் பிறை படத்தில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், கண்ணி கலைமானேங்கிறதுல தான் பிரச்சனை. கலைமான் என்பது ஆண் மானை குறிக்கக்கூடிய ஒரு பதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கலைமான் அப்படிங்கிறது இந்த கொம்பு வந்து இப்படி ஒரு மாதிரி வளைஞ்ச ஒரு கொம்பு இருக்குமே, அதை வந்து கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலைமான் என்பது அந்த ஆண் மானுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொம்பு இருக்கும், அதைத்தான் கலைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கலை என்ற சொல் இலக்கியங்கள்லையும் பல்வேறு இடத்துல ஒரு மிருகத்தினுடைய ஆண் வகையை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பற்றி நாம் பேசலாம். அப்போ என்னத்துக்கு கண்ணதாசன் கண்ணி கலைமானேன்னு எழுதினாரு? மான் அதை ஒரு கலையான மான் அப்படிங்கிற நினைச்சு அவர் வந்து அந்த மாதிரி எழுதி இருக்கலாம். ஆனால் கலைமான் என்பதுக்கு தமிழில் வேறொரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி, பரவாயில்ல, அதை பற்றி நாம் இன்னைக்கு பேசலாம். கலைமான், இந்த கலைமான் என்ற சொல் வேறு எங்கே, இந்த கலை என்ற சொல் வேறு எங்கே இலக்கியத்தில் எங்கே வருது, யாரை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன், கொஞ்சம் விளக்கமாக. சரியா, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருதுன்னா, அரண் படத்திலிருந்து பூஞ்சோலை கிளியை பாட்டு வருது. அடடா, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா பூவை வாய் பேசும் போது 12B படத்திலிருந்து வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
3: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி சயோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: We'll be back after a short commercial break.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

கலைமான் என்றது என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஆண் குரங்கு வந்து கலைமான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த கொம்பு இருக்கும் இல்லையா, முறுக்கின மாதிரி ஒரு கொம்பு இருக்குமே, அது வந்து கலைமான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலை என்ற சொல் இலக்கியங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலை என்பதுக்கு ஆர்ட், அது கலை, அது எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா ஆண் குரங்குக்கும் கலை என்று அழைச்சிருக்காங்கிறது ஒரு புது விஷயம் தானே இல்லையா. கருங்கண் தாக்கலை பெரும்பெரி தொற்றேன கைமையுயா காமர் மந்தி அப்படிங்கிற பாடல் குறுந்தொகையில இருக்கு. இதுல இந்த தாக்கலை அப்படிங்கிற சொல் வந்து ஆண் குரங்க குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தலைவனுடைய நாடு எப்படியான சிறப்பு கூறியது அப்படின்னு தோழி ஒருத்தி சொல்றா. அதை குறிக்கிறதுக்காக இந்த ஒரு பாடல் வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண் குரங்கு வந்து இறந்து போயிருச்சு, அதை நம்பி இருந்த பெண் குரங்கு அதாவது மந்தி என்ன செய்யுமா, தன்னுடைய குட்டிகளை சுற்றத்தில் இருக்கிற மற்ற குரங்குகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இது ஒரு மலை மேல ஏறி அங்கிருந்து அப்படியே குதிச்சு இறந்து போகுமா. அப்படியான ஒரு நாட்டினுடைய தலைவனை அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த பாடல் வரும். இதுல தாக்கலை அப்படிங்கிறது ஆண் குரங்கு குறிக்கிறதுக்காக வந்திருக்கு. அது பாட்டு வந்து பாட்டுல மந்தின்னு ஒரு இடம் வருது. மந்தி என்பது நமக்கு தெரியும் பெண் குரங்க குறிக்கக்கூடிய சொல். தாக்கலை இதுல கலை என்பது ஆண் குரங்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. கலை என்ற சொல் நிறைய இடங்கள் ஆண் குரங்கு குறிக்கிறதுக்காக இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இதுதான் அந்த விஷயம் சரியா. இப்போ கண்ணதாசன் என்னத்துக்கு கலைமான்னு எழுதினாரு அப்படிங்கிற கேள்விதான். சரி பரவாயில்ல விட்டுறலாம். இத வந்து சிலர் வந்து சொன்னாங்க ஒரு வழு, இது வந்து இலக்கியத்துல இருக்கிறது தானே. சில நேரங்கள்ல வந்து சந்தத்துக்காக கூட மாற்றி எழுதலாம். நிறைய பாடல்கள்ல வந்து ஒரு வசனமா வரும்போது நிறைய இழுவாய் இதெல்லாம் வந்து தப்பா இருக்கும் சில நேரங்கள்ல. அப்ப வந்து இலக்கியத்துல இந்த மாதிரி சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல் எழுதும் போது இது தப்பு கிடையாது, இதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு இளையராஜா கூட சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில வந்து சொல்லி இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால அதுக்குள்ள சேர்க்க முடியல. இது அப்படியான ஒரு வழுவா நம்ம பார்க்கவும் முடியல, இது தவறுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணை கலைமானே அப்படின்னு தலைவியை பார்த்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு. கலைமான் என்ற பதம் ஆண் குரங்கு குறிக்கக்கூடியது. அப்போ அவர் கலைமான் அங்கு எழுதியது சரியா, ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு பாட்டு போனது இல்லையா, அட்டாள வீரா பாசாங்கு காரா அப்படிங்கிற வரிகள் வந்தது. இப்ப அட்டாள வீரா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அட்டாள வீரனா என்ன? அட்டாளை சேனையில ஒரு ஊர் இருக்கு இலங்கை. அட்டாள வீரன்னா யாரு அப்படின்னு அதை பற்றி நான் தேடினேன். நல்ல நல்ல சுவாரஸ்யமான ரொம்ப சுவை மிகு விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் சரியா. நம்ம தொடர்ந்து பேசலாம். சத்தியம் படத்திலிருந்து என் அன்பே பாட்டு வருது, கேட்டுடுவாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமிட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of ரகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: அட்டாள வீரன் அப்படின்னா யாரு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அட்டாளை இல்லனா அட்டாள. இந்த சொல் வந்து உங்க ஊர்ல புழக்கத்துல இருக்கா? இன்னும் இருந்தா என்ன பொருள்ல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாட்டுல வரக்கூடிய பொருள் அடிப்படையில் அட்டாளை வீரா, அட்டாள வீரா பாசாங்குக்காரா அப்படிங்கிற வரி வருதா. அட்டாளை வீரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, போர்க்காலத்துல இந்த கோட்டை சுவர்கள்ல மதில காக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு போர் பரண் அமைச்சு அதுக்கு மேல நின்று வந்து காவல் பணியில வந்து ஈடுபடுவாங்க. அப்ப அவங்க எதிரிகளை எதிர்த்து வந்து அங்கிருந்துதான் போராடுவாங்க. மதிலுக்கு மேல ஒரு பரண் அமைப்பாங்க போர்க்காலத்துல, அதுதான் அட்டாளை என்று சொல்லப்படுது. அட்டாளை வீரன் என்பது அதிலிருந்து எதிரிகளை தாக்கி போர் செய்யக்கூடிய வீரன் தான் அட்டாள வீரன். அட்டு, அப்புறம் இந்த அட்டு அப்படிங்கிற சொல், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு அப்படியே கொண்டு போகுது. ஏன்னா தமிழ்ல வந்து ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேர் சொல், அதுக்கப்புறமா அதிலிருந்து பிரிந்த சொற்கள் அப்படின்னு ஒரு பெரிய உலகமே இருக்கும். ஈழத்துல வந்து அட்டாளை சேனை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா. அட்டாளை சேனையினுடைய சிறப்பா என்ன இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து அங்க இருக்கு. அதுல விளைச்சல், நல்ல ஒரு சிறப்பான விளைச்சல் எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லப்படுது. அப்ப அட்டாளை சேனை அப்படிங்கிறது அந்த வயல் நிலங்களை காக்கிறதுக்காக ஒரு பரண் மாதிரி அமைச்சு மக்கள் வந்து பாதுகாத்து வந்திருக்கணும், அதனால அந்த ஊருக்கு அட்டாளை சேனைன்னு பேர் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. பார்க்கலாம் அது அதை பற்றி யாராவது சொல்றாங்களா, இல்ல நம்ம மேல மேல நம்ம தேடும் போது விஷயங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. மூதுரையில ஒரு பாட்டு இருக்கு, அட்டாலும் பால் சுவை குன்றாது அப்படின்னு. அட்டாலும் அப்படின்னா காய்ச்சினாலும் அப்படிங்கிற பொருள். அட்டு, அட்டுதல் அப்படிங்கிறது காய்ச்சிறது என்ற பொருள்ல வந்து வருது. அப்போ ஏதாவது உணவுப் பொருட்களை காய்ச்சக்கூடிய ஒரு சேனையாக இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. ஆனால் சேனைன்னு சொல்லும்போது அது அவ்வளவா பொருத்தமாக இருக்காது. அட்டுங்கிறதுக்கு பனை வெல்லம் என்ற ஒரு பொருளும் இருக்கு. பனை வெல்லத்தையும் அட்டு என்று சொல்றாங்க. அப்ப அட்டு ஆலை சேனை, இது வந்து நம்ம ல வராம ஆலை அந்த ல வந்து அட்ட ஆலை சேனையா இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. பார்க்கலாம் என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிற சரியான விளக்கம் என்னங்கிறது கொஞ்ச நாள் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன். அட்டாளை சேனைக்கு என்ன பொருள் அப்படின்னு. அழைப்புல ஒருத்தர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கங்கை அமரன், துபாயில இருந்து.
0: கங்கை அமரன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: யாழ்ப்பாண பக்கத்துல அட்டாளை என்று சொல்ற பேச்சு வழக்கு இப்பயும் இருக்குது ஓரளவுக்கு.
0: நீங்க யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணத்துல வந்து அட்டாளை அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாளை அப்படின்னா இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வெளியில வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல காய வைக்கிறதுக்கான ஒரு இடம், அது ஒரு பரண் மாதிரி அமைச்சு ஒரு உயரமான ஒரு இடமா இருக்கும், அதுக்கு மேலதான் வைப்பாங்க. உங்களால அதை யோசிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்த வந்து சொல்லுவாங்க அட்டாளை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நிறைய அதுக்குள்ள இந்த ஒரு சொல்லுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் தமிழ் இல்லையா? பீமா படத்துல இருந்து சிறு பார்வையாளி கொய்தாய் பாட்டு வருது, ரொம்ப அழகான பாட்டு. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அட்டை அப்புறம் அட்டை அட்டுதல் இந்த சொல், இந்த ஒரு அடி கொண்ட சொல் பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நேரம் இன்னைக்கு பத்தல, அதனால நாளைக்கு நான் வந்து மிச்ச விஷயங்களை உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி இப்போ இதோட நிறைவுக்கு வருது. ஐஸ்வர்யா வந்திருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, வந்து ஆழியிலேயே முத்தெடுத்த அழகி தாம் தூம் படத்துல இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனவே அவங்களுக்காக அந்த பாட்டு மனசு தோட்டம்பட்டுல வருது. அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் ஜெர்மனி சென்றுள்ளார். அரசுமுறை பயணமாக அவர் இன்று பெர்லினில் உள்ள விலா போர்சிக் வளாகத்தில் ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசின் அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் அவர்களால் வரவேற்கப்பட்டார். வரலாற்று சிறப்புமிக்க ஏரிக்கரையூர் வில்லா போர்சிக்கு ஷேக் முகமதுவின் வாகனத்தொடர் வந்தடைந்த போது அவரை வரவேற்கும் வகையில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு ஏமனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மோக்காவை இன்று தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஏமன் அரசின் 4 ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான பாப் எல் மந்தேப் நீரிணை மீது ஹூதிகளின் செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு அதிகாரிகள் செங்கடலில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹனீஷ் தீவுகள் மீதும் ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆம்னி பேருந்து கட்டண கொள்கை கூடியதுதான் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளை கூடியதுதான் தாவிக்க ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றமா என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகள் வரலாறு காணாத கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். இந்த கட்டண கொள்ளைக்கு எதிராக இதுவரை பெயரளவில் கூட எச்சரிக்கை விடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஆகாஷ் ஆனந்தை கடந்த 3 அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிய மாயாவதி இன்று அவரை கட்சியில் இருந்தே நீக்கியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான மாயாவதியின் சகோதரன் ஆனந்த்குமாரின் மகன் ஆகாஷ் ஆனந்த் ஆவர். அவருக்கு மாயாவதி ஆட்சியில் அதிக முக்கியத்துவத்தை அளித்து வந்தார். தனது அரசியல் வாரிசாக ஆகாஷ் ஆனந்தை அறிவித்த மாயாவதி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பையும் அவருக்கு வழங்கியிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கான தனது 3 அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து நாட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார். அவர் இன்று பிற்பகல் 1 இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து விசேட விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர சூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது 1வது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 233 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஜேமி ஸ்மித் 1 ஓட்டத்துடனும் டன் லாரன்ஸ் 54 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இங்கிலாந்து 100 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. கசியூரா மற்றும் லீவாவில் 46°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 43°C, அபுதாபி மற்றும் துபாயில் 41°C, ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 40°C, அல் ஃபுஜைராவில் 34°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நடிப்பில் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுட் .டிவி.
3: We'll be back after a short commercial break.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: One hour of non-stop Raja Hits.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: யூ ஆர் பேக்.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: ராக் வித் ராஜா.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
5: மறந்துட்டேன். ஏய் நிவி,
2: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கசல்
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங் கார்.
3: நிவி நிவி, போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: You are back.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை அருகே புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முடிவால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், நீதிமன்ற போராட்டங்கள் மற்றும் மெரினா கடற்கரையின் பாரம்பரிய மீனவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் ஆகியவற்றுக்கு தாவிக்கா அரசே பொறுப்பு என்று தமிழக பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை அருகே தமிழக சட்டப்பேரவையையும் தலைமைச் செயலகத்தையும் அமைக்கும் தாவிக்கா அரசின் முதல்வர் விஜயின் முடிவு ஆளுமையின் வெளிப்பாடு அல்ல, அகம்பாவத்தின் ஆணவத்தின் வெளிப்பாடு என்று அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்காக ரஷ்யா மற்றும் ஈரான் அதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை இந்தியா வரவேற்க உள்ளது. 11 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்த உச்சி மாநாட்டில் மத்திய கிழக்கில் நடைபெறும் போர்கள், யுக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்கள் ஆகியவை முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவுக்கு பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் வருகை தரவுள்ளார். இந்தியாவரும் சீன ஜனாதிபதி ஸி ஜின் பிரிக்ஸ் மாநாட்டுக்கிடையே பிரதமர் நரேந்திர மோடியை பேசவுள்ளார் என்று கூறப்படுகின்றது. இந்தியா சீன எல்லையில் பதற்றம் தொடரும் நிலையில் மோடி ஜின்பிங் சந்தித்து பேசுவதால் முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையான முன்னாள் அரச ஜோதிடர் சுமரதாச அபி குணவர்தன சுமார் 3 மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். அவர் இன்று காலை 10:15 மணியளவில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார். சிறிலிய சபைய தொடர்பான விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காகவே அவர் வருகை தந்திருந்தார். பிராந்தியத்தில் இந்த வருடத்தில் நிலவிய பதற்ற நிலையின் போது துபாய் விமான நிலையங்கள் 111 அச்சுறுத்தல் எச்சரிக்கைகளையும் 17 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் எதிர்கொண்டதாக துபாய் ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை மிக குறைந்த அளவிலான சேதத்தையே ஏற்படுத்தியதாகவும் காயமடைந்த அனைவரும் தற்போது முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் கிரிஃபித்ஸ் கூறியுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
4: யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி பயணம் செய்யவிருந்த விமானம் இந்த வாரம் ரஷ்ய ட்ரோன் காரணமாக தாமதமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவி ஒலேனா மால்டோவாவில் தலைநகர் சிசினாவில் தங்களது விமானத்தில் இருந்தனர். அங்கிருந்து அவர்கள் நோர்வே தலைநகர் ஆஸ்லோவுக்கு புறப்பட தயாராக இருந்தபோது ரஷ்யாவைச் சேர்ந்த ஆளில்லா விமானம் மால்டோவா எல்லைக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜெலன்ஸ்கியின் விமானம் புறப்படுவது தாமதமாகியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வரவிருக்கும் T20 போட்டிகளில் விளையாட இந்தியாவின் ஜாஸ்பிரீத் பும்ரா உடற்தகுதி பெற்றுள்ளார். அதே நேரத்தில் புதிதாக காயமடைந்துள்ள ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக யஷ் தாக்கூர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணிகளிலும் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பும்ராவுடன் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆரம்ப அணியில் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் உடற்தகுதி சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். தற்போது பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய மூவரும் தொடரில் விளையாடுவதற்கு உடற்தகுதி பெற்றுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 13 தொடங்குகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
6: you are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
2: Star of the month.
7: Singer Hariharan.

0: சிங்கா ஹரிஹரன்
1: The evening karak The evening karak traffic la matla unna time pass panna vekkatta gadagadana chai nu kudichu onni vai panni kaatta The evening karak

0: என்னங்க எனக்கு எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தி உட்காந்து அது தெரியுமா இது தெரியுமா ரஹ்மான் வீட்டுல எப்ப பிரியாணி போடுவாங்கன்னு என்ன டவுட்டா கேட்டு 10 செகண்ட் வேஸ்ட் பண்ண வச்சுட்டான். ஓகே எனிவேஸ் வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் 411 ஆன் தி கிளாக். ஓகே, தங்கவலை ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு தெரியல, சூடு ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு தெரியல, இந்த வாரம் மழை வருமா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. பட் இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றது உலகத்துக்கே தெரியும், நாளானிக்கு லீவுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளில் மொத்தம் அஞ்சு நாளில் எதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதை அத்தனையும் இந்த ரெண்டு நாள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறோம், சாப்பிடாத இடத்துக்கு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம், மீட் பண்ணாத நாலஞ்சு பேரை வந்து இந்த வாரமாவது போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு ரெண்டு மூணு படத்தை பார்த்துடணும்னு நினைக்கிறோம், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து தான் பிளான் பண்ணுறோம். ஆனால் முக்கால்வாசி நம்ம நினைக்கிறது நடக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அதாவது நடக்கும். பட் எனிவேஸ் கைஸ் வெல்கம் பேக், டுடே இஸ் 8th வியாழக்கிழமை 10th செப்டம்பர் மாதத்தில் அப்படியே சேர் போட்டு உட்காந்துருக்கான் இந்த பிராவோ அண்ட் ஆல்சோ யூ காரில் உட்காந்து கேட்டுருப்பீங்க என்ன வண்டியை சி வசி வண்டியில் உட்காந்து இன்னும் ரேடியோ கேட்டுருப்பீங்க இன்னமும் சொல்கிறப்பாரு நான். அப்புறம் எவ்வளோ பேர் இப்போ சரி ஓகே நான் கிறிஸ்டின் கேட்குறீங்க வாங்க மைக்கு தூக்க, இப்போ ரேடியோ கேட்குறவங்க எங்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார் ஓகே மேண்டேட்ரி, வேறு
1: வீட்டில்
0: வீட்டில் உட்காந்து
1: லேடிஸ் வந்து ஆமா கேட்பாங்க, வெளிநாடுகள்ல இருந்து கேட்பாங்க,
0: வெளிநாடுகள்ல இருந்து இப்ப கேட்பாங்களோ
1: ஆமா,
0: எந்த வெளிநாட்டுல இருந்து கேக்குறாங்க சொல்லு, சிங்கப்பூர் மலேசியா உற்று
1: ஆமா கனடால இருந்து எனக்கு தெரிஞ்சு கனடா பிரான்ஸ் இங்க இருந்து
0: கனடா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்துல இருந்து கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா தமிழ்
1: சவுத் கொரியால இருந்தெல்லாம் நமக்கு ஒருத்தர் நம்ம ஷோ கேட்டு மெசேஜ் பண்ணுவோம்,
0: சவுத் கொரியால இருந்து தமிழ் எஃப்எம் கேக்குறாங்களா, அவ்வளவு வேலை எல்லாம் இருக்கு இல்ல அவ்வளவு வேலை எல்லாம் விட்டுட்டு கேக்குறாங்களா கேக்குறாங்க. அப்புறம்
1: இப்படி எல்லாம் சொன்னா என்ன என்ன நினைப்பாங்க,
0: இல்ல இந்நேரம் அவங்களுக்கு நைட்டு சவுத் கொரியால இப்ப என்ன டைம் டைம்
1: தெரியாது, அது தெரியாது
0: எனக்கு. சரி சவுத் கொரியா டைம், வாட் இஸ் தி டைம் ரைட் நவ் இன் சவுத் கொரியா, சவுத் கொரியா டைம் ரைட் நவ் நம்ம வர திரும்பினா 9:30 நைட்டு 9:13 இல்ல
1: ஆமா,
0: அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் வந்து எப்படியா டைம் இருக்கும் போயிட்டு லைட்டா வந்து ஒரு அங்கெல்லாம் அந்த கெஃபிட்டேரியாஸ்லாம் இங்கே
1: இல்லை, சிலர் வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க எப்போவுமே ரேடியோ கேட்குறது.
0: ஆ ஆமாம், அப்போ சவுத் கொரியாலலாம் நான் பார்த்துருக்கேன் சோஜு நிறையா குடிப்பாங்க சரியா, ஸோ வந்து அது வந்து இங்கே காஃபி ஷாப்பில் டீ காஃபி குடிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வேற ஏதாவது கண்ட்ரி, எனக்கு பிரேசில் இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு, அங்கே யாரோ தமிழ் ஃபேமிலி இருக்காங்களாம், அங்கே உட்காந்து ரேடியோ கேட்குறோம், நீ வந்து இந்த டாபிக்கு ஃபோன் பண்ண முடியாது என்னால்
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு எனக்கு ஆன்சர்லாம் பண்ணியிருக்காங்க, நாட் நவ் லைக் 10-15 பேக் வந்து ஆச்சரியம் பிரேசில்ல நம்ம ஆளுங்க இருப்பாங்க ஓகே, ஆனா இங்க உட்கார்ந்து
1: இருந்து நம்ம ரேடியோ கேக்குறாங்களேங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான்.
0: அதான் ஃப்ளூக்ல கண்டுபிடிச்சாங்களா இல்ல வந்து ஆக்சுவலா தேடி கண்டுபிடிச்சு கேட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனிவேஸ் நமக்கு லாபம் தான்.
1: நன்றி நன்றி, எங்க இருந்து நிகழ்ச்சி கேக்குறீங்களோ ரேடியோட இருக்கீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
0: பிரேசில்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களா அவங்க, அவங்க பேர் வந்து காயத்ரின்னு நினைக்கிறேன், பேர் மெசேஜ் போட்டேன் ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் சா. ஸோ அதனால் எனிவேஸ் உங்களுக்காக வந்து சகுனியிலிருந்து ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு பாட்டு இருக்குது, சகுனியிலேருந்து இந்த பாட்டு போடலாமா, ஆனால் எனக்கு மைண்டில் இப்படி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருந்து என்ன என்ன பாட்டு தெரியுமா இருங்க எடுத்ததுமே அந்த பாட்டு வந்து ஃப்ளூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், எங்கடா காணோம் ஏதாவது யோசிச்சுட்டு பாட்டு தேடினா தான் வராது அந்த பாட்டு, ஆனால் அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாட்டாக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. கார்குழல் கடவையே அது என்ன என்ன படம் அது வடசென்னை, ஆனால் நிறைய பேருக்கு வட சென்னையில் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு தெரியுமா என்னடி மாயாவினி அந்த பாட்டு, அதை போட்டால் இது என்ன படம் இது நான் கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
1: கிங் ஆஃப் தி சி அந்த பிஜிஎம் கேட்டு பாருங்க, ஓ மை காட்
0: பயங்கரமா இருக்கும்,
1: பயங்கரமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, ஸோ எனிவேஸ் இப்படி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தான் அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கேன், யூஏ அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் பேக் டு பேக் பாட்டு.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
2: இரு, அவரின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
2: இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி சயோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
3: We'll be back after a short commercial break.
4: ALD Properties in Mega Plot Sale Event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
6: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
5: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
6: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 இப்ப நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by
13: Plots Nale PropShell Dane. For details call 0564154242.
12: This hour of the evening correct is brought to you by
14: Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: நேற்று நைட்டு ஒரு கனவு. கனவு என்ன அப்படின்னா, படுத்துன்னு இருக்கேன், ஒரு 3 மணி 3.5 மணி இருக்கும், சரியா? டக்குன்னு வந்து நெஞ்சு மேலே யாரோ ஏறி ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறாங்க. சத்தியம், இது சத்தியம். ஓகேயா? கழுத்தில், அதாவது தலை இல்லை, சரியா?
1: ஜூனியர் தான், வேறு யாரு?
0: கே, ஜூனியர் வந்து பூனை. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால், ஒரு ஆள் வந்து நெஞ்சு மேலே ஏறி ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறாங்க. ஒரு வெள்ளை கலர் சட்டையும் ஒரு ட்ரௌசரும் போட்ட மாதிரி தெரியுது. கழுத்து இல்லை, தலையே இல்லை. எப்படி இருக்கும் எனக்கு நைட்டு 3 மணிக்கு? நான் இவ்வளவுக்கும் பேய்ப்படம் கூட பார்க்கல, நிம்மதியாக போயிட்டு காமெடியெல்லாம் பார்த்து தான் தூங்கினேன் நான். இதுல ஆதித்யா பாரு, ஆயுசுனு வேற விளம்பரம்லாம்,
1: மனப்பிராந்தியா இருக்கும்.
0: மனப்பிராந்தியும் கிடையாது,
1: மனப்பிரம்மை
0: என்னமோ. Welcome back, and this is the Evening Kadak. நான் தான் மைக் டைசன் பேசுறேன், and you are listening to 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். So the thing is, a lot of things to celebrate in the varam, because ChatGPT vandu 80s trend vandu summa yara oru thar aarambicha adu full trending ah poochu oru 2 naalaiku munadi. Nethiki what happened, nethiki Apple oda event nadandhu night 9 manikku. Hey, Apple event paathiya? பார்க்கலையா நீ? சரி, வாங்கி வா, மைக் எடுத்து சொல்கிறேன் இப்போ என்னெல்லாம் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எங்கள் ஆஃபீஸில் வந்து யாரெல்லாம் ஐஃபோன் யூசர் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஐஃபோன் யூசர், கிருஷ்ணி ஐஃபோன் யூசர், பிரியா ஐஃபோன் யூசர், கீர்த்தனா ஐஃபோன் யூசர், திவ்யா ஐஃபோன் யூசர், வேறு யார், வேறு யாரெல்லாம் இருக்கா? ஆர்ஜிஎஸ்லேயே வந்து நம்ம எல்லாருமே
1: எல்லாருமே
0: ஐஃபோன் யூசர் தான். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸில் 92.2 ஹோம் எஃப்எம்லேயும் முக்கால்வாசி பேர்
1: ஐஃபோன் யூசர் தான்.
0: எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 23 பேர் இருப்போமா, 22 பேர், 23 பேர் இருக்கோம்னா, அதில் கிட்டத்தட்ட 16-17 பேர் ஃபுல்லாக ஐஃபோன் தான். ஸோ அப்படி இருக்கிற யாருமே வந்து ஐஃபோன் 2 ரிலீஸ் ஆச்சுங்கிற செய்தியை எனக்கு நேற்று சொல்லவே இல்லை, நானாக தான்
1: கண்டுபிடிச்சேன்.
0: ஏன்னா
1: அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே?
0: தெரியாது, இமிடியட்லி சொல்லணும். அதெல்லாம் நான் வந்து நேற்று இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம்
1: போட்டேன். சொல்ல சொல்லி
0: இந்த வருஷத்தோட பிகினிங்லயே ஐபோன்ல வந்து ஃபோல்டபுள் போன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து கான்செப்ட் மாடல் போன் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடலாம். என்ன லீக் ஆச்சோ டிசைனு, அப்படியே அதே வந்துருக்கு. எப்படா, எப்படி? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சோனி இருக்காங்களா, சோனி வந்து படம் எடுக்கும் போது எப்படின்னா, சில படமே லீக் ஆயிடும், ஓகேவா? இல்லாட்டினா வந்து இப்போ நீ ட்விட்டர் எடுத்து பார்த்தனா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட நிறைய சீன்ஸ் லீக்டில் இருக்குது. இப்போ ஏஐ இருக்கிறதுனால ப்ராப்ளம் அது ஏஐன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் லீக்கான ஸ்பைடர்மேனுடைய ட்ரெய்லர் லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ட்ரெய்லர் விட்டாங்க. அதே தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவே பயன்படுத்துகிற மாதிரி. ஏன் ஆப்பிள் வந்து இந்த டிசைனை முன்னாடியே யாரோ அவங்க ஆள்கிட்டே கொடுத்து லீக்
1: பண்ணுறாங்க? இதே தான் யூஸ் பண்ணாங்களா, ஒரு மார்க்கெட்டிங் டூலா?
0: லீக் தானே? ஆமாம். அப்போ என்கிட்ட வந்து உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாடையாக ஒன்று சொல்கிறேன் எனக்கு, ஆனால் புரியல, ஆஃப் பண்ணிட்டு கேட்குறேன். ஓகே, எனிவேஸ், லெட்ஸ் சி வாட்ஸ் அப் அபவுட் திஸ் நியூ ஐஃபோன். ஓகே, இப்போ ஐஃபோன் 18 ப்ரோ மேக்ஸ். ஓகே, இந்த வாட்டி அதிகப்படியான பேட்டரி கெப்பாசிட்டியோட வந்திருக்கு, அப் டு வந்து 36 hours போகிற மாதிரி ஐஃபோன் 18 ப்ரோ மேக்ஸில். அதுக்கப்புறம் 820 ப்ரோ சிப், அண்ட் அது போக வந்து 2 கலர் வருதான். சில்வர் கலர் இருந்துச்சுல முன்னாடியே, ஐஃபோன் 15 சில்வர் வந்துச்சு நினைக்கிறேன், அண்ட் அதை விட கொஞ்சம் நல்லா சில்வர் வந்து பார்க்கும்போது சில்வர் ராது அப்படின்னு சொல்ற மாதிரி, அது வந்து கிளேசியரா அந்த கலர் போயிடு. அப்புறம் லைட் செரின்னு சொல்லிட்டு ஒரு பர்கண்டி கலர் ஒன்று, சரியா, 2 கலர். அதுக்கப்புறம் ஐஃபோன் வாட்ச் வச்சிருக்கியா நீ?
1: யூஸ் பண்றது இல்ல.
0: ஏன்?
1: சார்ஜ் போடுறதுக்கு டைம் இல்ல.
0: இதே பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே. இல்ல, வாட்ச், ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சார்ஜ் போடுறது டைம்ல, விச் இஸ் ட்ரூ. ஏன்னா நானும் நிறைய நேரம் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். எனக்கு எப்படின்னா, அந்த வாட்ச் வந்து பழைய வாட்ச் எல்லாம் 1 நாள் 1.5 நாள் தான் தாங்கும். ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா, ஆப்பிள் வாட்ச் வச்சுட்டு சார்ஜ் பிரச்சனையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அமேசான்ல வந்து ஆப்பிள் வாட்ச் டாக்னு வைக்கும், 30-40.
1: அதை வந்து நாங்க எப்பவுமே சார்ஜ்ல போட்டு வச்சுட்டு போட்டுட்டு
0: ஜென்ரலா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாங்கி இப்படி தூக்கி போட்டா போதும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஃபுல் ஆயிடும் பேட்டரி. தினம் நைட்டு சார்ஜ்ல அது போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆனா யூஸ்வலா என்ன பண்ணுவோம், வாட் தேல் டிமாண்ட் இஸ், இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச் எல்லாம் வாட்ச் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே 24 hours கையில கட்டிருக்கணும். மெயினா ஃபிட் வாட்ச், ஃபிட்னஸ் வாட்ச் எதுவா இருந்தாலும் நீங்க பகல்ல கட்டுறத விட நைட் தூங்கும் போது கையில இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க.
1: ஜிம் போக தொடங்கிட்டேன், அந்த வாட்சை தேடி எடுத்து சார்ஜ் போட்டு போவேன்.
0: நீ இல்ல, நீ எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிற? இல்ல, ஜென்ரலாவே இப்ப போனே வந்து
1: இதுலயே வரும், ஆனா எல்லா நேரமும் போன் கையில வச்சிருக்க மாட்டோம்ல.
0: இல்ல, ஆனா போன்ல இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கும் கையில வாட்ச் கட்டிட்டு இருக்கிற மூவ்மெண்ட்டும் டிஃபரெண்ட். ஓகே, ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா ஐ கேன். சோ இப்ப வந்து அதுலயும் இம்ப்ரூவ்டு ஏதோ பண்ணிருக்காங்களா? இப்ப கடைசியா தான் சொன்னாங்க, கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் டூவோ வந்துச்சு. ஸோ சாம்சங் வந்து அந்த பக்கம், ஏன்னா இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் சாம்சங்கில் வந்து கேலக்ஸி ஜி ஃபோல்டு 8 சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ புக் ஸ்டைல் ஃபோல்டபுள் ஃபோன் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர்.
1: ஆமாம்,
0: ஓகேவா, மோட்டோ ரேசர் இருக்கு, எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா
1: சாம்சங் நம்ம மஹேந்திரன் சார் வச்சிருக்காருல்ல.
0: ஆமாம், அது ஆனால் இந்த டைப் கிடையாது, அது வேற, அது ஃபோல்டு தான்,
1: ஃபோல்டபுள் தான்,
0: பட் வந்து புக் ஸ்டைல் கிடையாது, அது ஃபோல்டு அவ்வளோதான். புக் ஸ்டைல்னா என்னன்னா கொஞ்சம் பார்க்க எப்படி இருக்கும், ஒரு நோட் புக் சைஸ்ல இருக்கும், சின்னதா, எப்படி பார்த்தல ஐபோன் 2 அப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அதுவும் ரெண்டு கலர்ல வருதான்.
1: எப்ப வாங்க போறீங்க?
0: உண்மையாவே
1: எனக்கு அதை பார்த்தோன்னு வந்த முதல் கேள்வி, யாரு ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இது ஃபோன் வாங்க போறது?
0: எனக்கு தோணுச்சு வாங்கலாமா,
1: பிரேவாவா தான் இருக்கும்.
0: இல்ல,
1: எப்ப வாங்க போறீங்க?
0: 256 GB இருந்து வருது, ஆனா 256 GB கொஞ்சம் கம்மி தான் போல. 2 TB தான் வந்து அப் டு 3 lakhs வரைக்கும் வருது. 3,90,000 ஊர்ல iPhone Duo is price has been priced up to 3.5 lakhs Indian rupees.
1: எத்தனை dirhams அப்போ?
0: Dirhams னா I think நான் dollars ல தான் இன்னைக்கு பார்த்தேன். iPhone Duo price போடுவோமா? iPhone Duo price
1: 18 வந்து $1,200 ல இருந்து இருக்கா?
0: ஆமா, அந்த போன்லாம் எப்படி ஒரு 5500 6000 கே கிடைக்கும். ஓகே, ஏ வரே, iPhone Duo வந்து 256 GB 8,499 dirhams, 512 வந்து 9,350 dirhams, 1 TB வந்து 11,000 dirhams, 2 TB 13,500 dirhams. ஓகே, ஏன் கிட்னி இல்ல, உன் கிட்னி, பிரியா கிட்னி, கீர்த்தனா கிட்னி எல்லாம் கடன் வாங்கி வச்சாதான் அந்த போனை வாங்க முடியும் போல. ஒரு போன் வாங்குறதுக்கு எல்லாரும் கிட்னி அடமணம் வைக்கணுமா? என்ன, தப்பு இல்ல, வைக்கலாம், நல்லாதான் இருக்கு.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant your trusted partner for tax compliance and business growth.
4: தமிழ் சினிமா திஸ் இயர் இல்ல நிறைய நல்ல படம்லாம் வந்தது. ஆக்சுவலி நிறைய படம் வந்துச்சு கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். இப்ப ரீசெண்டா வந்து ஒன்னு ரெண்டு படங்கள் அட்லீஸ்ட் நல்ல பேராது வாங்கியிருக்கு. கருப்பு தான் வந்து இது வரைக்கும் பைஃபார் ரிலீஸ் ஆனதுலே கருப்பு தான் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ப்ளஸ் படமும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு. என்ன என்ன என்ன அப்படியா? ஆமாம் அப்படிதான் இருந்தது. கடைசியில் சிங்கம் மாதிரி கெட்டப்பெலாம் அப்படி நல்லா இருந்துச்சுல்ல. சூப்பராக கருப்பு நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் கருப்பில் வர பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே பிஜி. ஸோ எனிவேஸ் கருப்பு வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் ஒரு 300+ crores பண்ணிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைமில் இப்போ படம் வந்து உங்களுக்காக இருக்கு. அண்ட் அது போக தமிழ் ஜென்ரலாகவே இந்தியன் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெத்லஹேம் குடும்ப யூனிட், அதுக்கப்புறம் டாக்ஸிக் வந்து கதைக்குள்ளே வராது. நான் இன்னும் பார்க்கல. நான் வந்து படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு எனக்கு இன்வைட் இருந்துச்சு. சரியா? படத்தை வந்து ஆனால் நான் சென்னைக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கிற ஏஜென்சிஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். ஓகே, நான் நினச்சேன் ஐயோ யஷ் படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக மிஸ் பண்ணலன்னு படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. பட் ஓகே. அண்ட் அது போக ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆச்சு, ஹை ரிலீஸ் ஆச்சு. ஒன்ஸ் மோர் நல்லா இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஹை தெரியல.
5: நயன்தாரா மூவி தானே சொல்கிறேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது.
4: ஹை நான் பார்க்கணும்.
5: ஹாய் ஹாய். ரொம்ப நல்லா இருந்தது படம். அந்த நீ சொல்லிதான் அதுக்கப்புறம் நான்.
4: ஆமாம், எனக்கு ரொம்ப கவினும் தெரிஞ்சவர். ஆமா, ஓரளவுக்கு ரொம்பலாம் தெரியுமே.
5: கதை போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருந்தது
4: படம். வந்து
5: ஒன்ஸ் மோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
4: ஒன்ஸ் மோர் இன்னும் பார்க்கல. ஏன்னா ஹை வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கோப்ரொடியூஸ் பண்ண படம். ஓகே, அந்த படத்தை வந்து ஆமாம் சாரி படத்தோட ப்ரீ ரிலீவ் நாங்கள் போயிருக்கிறப்ப தானே ப்ரீமியர் பார்த்தோம். ஆனால் நாங்கள் பார்த்த ப்ரீமியர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்துச்சு. படத்தோட மெயின் ப்ளஸ் படத்தோட கிளைமேக்ஸோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ஃபுல் படம் பார்க்க முடியல. அண்ட் படம் நல்லா இருந்துச்சுன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் எப்படி இருந்துச்சு?
5: ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப வருஷமா அவரை தெரியும். ஃபேஸ்புக்ல ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருந்த ஒரு பையன் ஸ்ரீகாந்த். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பெரிய மணிரத்னம் ஃபேன் அவரு. இந்த படத்துலயும் கொஞ்சம் அந்த டச் இருந்தது.
4: ஸோ இந்த வாரம் வந்து இப்போ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, மண்டாடி அண்ட் சர்தார் டூ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு போல. நான் ரிவ்யூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் ப்ரெஸ் ஷோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை தானே, ப்ராப்ளி இன்னைக்கு காலைல போட்டுருப்பாங்க ப்ரெஸ்ஸுக்கு. நாளைக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் போன வாரம் ஆல்சோ வி ஹேட் டூ சினிமாஸ் ரைட் லைக் அவர் டிசி ரிலீஸ் ஆனதுல பெஸ்ட்டுன்னு பார்த்தா எனக்கு கருப்புக்கு அப்புறம் டிசி தான். அது போக ஆவேஷம் ரோமாஞ்சம் படம் பார்த்துருக்கியா நீ மலையாளத்தில்? ஜித்து மாதவன் தான் படத்தோட டிரெக்டர். ஓகே, வரமாட்டேங்குது. சுஷின் ஷாம் அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர். சரியா? மலையாளத்துலேயும் விஷ்ணு விஜய், சுஷின் ஷாம், அதுக்கப்புறம் கோபி சுந்தர் அண்ட் வேற ஜேக்ஸ் புஜாய், இந்த மாதிரி திறமையான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சுஷின் ஷாம் தான் ஒரு ஹீரோ எலிவேஷனில் நெக்ஸ்ட் லெவல்லாம் வருது. ஆவேசம்னோட மியூசிக்லாம் எப்படி இருந்தது வித்தியாசமாக. ஸோ இப்போ அதே டீமு அப்படியே வந்து சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. படம் பேர் வந்து என்ன தெரியுமா? சீன். படம் பேர் சீன். படத்தோட 1.5 நிமிஷம் ட்ரெய்லர் டீசர் விட்டுருந்தாங்களே என்னதுக்கு? சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு.
5: இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட் படம் பத்தி ஒரு பையன் பேசிட்டு இருந்தாரு. அந்த படத்துல வந்து ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் எடுப்பாங்களாமே.
4: ஆமா, அந்த
5: ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூடியூப்ல.
4: அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரே ட்ரெண்டிங்கா இருந்தது. அதாவது 15 நிமிஷம் ஷார்ட் பிலிம்க்கு 2 மணி நேரம் பிடிஎஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ஒரே படம் நீங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி நல்லா இருந்தது. அந்த படம் பேர் என்ன தெரியுமா? என்ன சாத்துக்குடி ஸ்டோரின்னு ஏதோ ஒன்று வரும், அந்த இதோட ஸ்டோரி பயங்கர ஃபன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் எனிவேஸ் பாட்டு கேட்டு முடிங்க, பேட்டராக போகிறது உங்களுக்காக. அண்ட் சூர்யா படம் வந்து சீன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா அது சூர்யாவோட படம் தான். என்ன லைனப்பில் இந்த வருஷம் அண்ட் சூர்யா 50 வந்து ரோலக்ஸோட ஒரிஜினல் ஸ்டோரியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சூர்யாவோட 47th படம் இது, இதுக்கு இப்போ வரப்போகிற படம் சரியா
5: படம்
4: ரோலக்ஸாக இருக்கும்ன்றாங்க.
5: இருக்கலாம், ஏதாவது ஸ்பெஷலாக அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க.
4: ரோலக்ஸோட படம்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் யோசிக்கத்தணும், சி இஃப் யூ கிவ் சம்படிஸ் லெசர், ஒருத்தருக்கு வந்து கம்மியான ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது தான் தேல் பி வாண்டிங் ஃபார் மோர். அதனால தான் அந்த கேரக்டர் மேலே எதிர்பார்ப்பு இருக்கோ. ப்ளஸ் ஒருவேளை ஆக்சுவல் படம் வந்தால் படம் அந்த அளவுக்கு இருக்காதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வேற வருது.
5: இருக்கலாம்,
4: இதுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். பாட்டு நேரம் நேரம் நிறைய ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு.
6: பண்டிகைய
7: அற்புதமான நகைகளோடு கொண்டாடுங்க.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: சரிப்பா, உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் அடிங்க. ஆனால் ஆக்சுவலி டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாட்ஸ்அப் ரெக்வஸ்ட்லேருந்தே பாட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது எதாவது கேட்டிருக்கீங்களா? அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஐம் ஸ்கேட் பாட்டு வேணும்னு டியோ படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்கா? பனிமலர் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேர்லாம் நான் ரேடியோவில் கூட கேட்டதில்லை, ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எல்லாருமே இருக்கீங்க, எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே ரேடியோ கேட்கணும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக பதிவிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அடுத்த 1 hour தவறாக அந்த பிராவோ. ஆ ஆ, இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். And you're listening to The
1: Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: 2026 ஆண்டு முடிவில் துபாய் விமான நிலையங்களின் வருடாந்த பயணிகள் போக்குவரத்து 70 மில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக துபாய் ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2026 100 மில்லியன் பயணிகள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிராந்திய போரின் தாக்கம் காரணமாக அந்த இலக்கு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் துபாய் விமான நிலையங்கள் மூலம் 6.3 மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது 26% அதிகமாகும். கிழக்கு சீனாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு கொடியுடன் இயங்கும் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சீன அரசு ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தம் 42 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 17 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் தவிக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் எவருக்கும் கிடைத்திராத ஒரு பேரதிசயத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்த்தி காட்டினீர்கள். 35% வாக்குகளுடன் தனிப்பெரும் கட்சியாக தவிகவை உயர்த்தி பிடித்தீர்கள். அதன் வெளிப்பாடாக இந்திய தேர்தல் ஆணையம் உங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவித்துள்ளது. ஜனநாயக புரட்சியை சத்தமில்லாமல் நிகழ்த்திய உங்கள் விசில் சீனத்தையும் தவிகவின் சின்னமாக அங்கீகரித்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தமிழக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையுடன் நம்மை நம்புகின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கான நன்றிக்கடன் பணி என்றென்றும் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசு அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை எவ்வாறு பாட வேண்டும் என்பதில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படும் வந்தே மாதரம் பாடலின் முதல் சரணத்தை மட்டுமே பாட வேண்டும் என்றும் முழு பாடலை பாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கை வந்தே மாதரம் பாடலை சுற்றி நாடு முழுவதும் நடைபெற்று வரும் அரசியல் விவாதத்தின் பின்னணியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: பாகிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமான முறையில் போதைப் பொருட்களை 2 கொள்கலன்களில் மறைத்து இலங்கைக்கு இறக்குமதி செய்து கொழும்பு துறைமுகத்தின் சிஐசிடி முனையத்தில் வைத்திருந்தமை தொடர்பாக மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த விசாரணைக்கமைய சில குறைபாடுகளும் கவன ஈனங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதால் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் அது தொடர்பாக போலீஸ் விசேட விசாரணை பிரிவினரால் உள்வாரியான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது 1வது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்க 330 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கஸ் அட்கின்சன் 19 ஓட்டங்களுடனும் ஜேமி ஸ்மித் 54 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தானின் பந்துவீச்சல் ரசா உல்லா 2 விக்கெட்டுகளையும் முகமது அப்பாஸ் முகமது அலி மற்றும் முகமது இம்ரான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று லீவாவில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல்புஜைராவில் இன்று 33 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அதாவது எந்த அளவுக்கு ஒருத்தர் இளையராஜா ஃபேன்னா இந்த பாட்டு கேட்கும்போது ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா அது ஞாபகத்துக்கு ஒரு தான். என்ன என்னங்க இது என்ன இது எனக்கு புரியலையே.
1: இந்த பாட்டோட சிச்சுவேஷன் பாருங்க, யங்ஸ்டர்ஸோட இந்த பாட்டு இல்லையா?
0: ஆமா,
1: அது வந்து யங்ஸ்டர்ஸோட பாட்டு தான்.
0: ஆமா,
1: காலேஜ் பசங்களோட பாட்டு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுனா அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி எனக்கு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
0: இல்ல
1: எனக்கு இருக்கு.

0: பேக். நான் தான் கார்த்திக் ராஜா, தம்பி ஒன் சங்கர் ராஜா பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிசனிங் டு தோ ஈவினிங் கனெக்ட் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஒரே புன்முறுவலா இருக்கே, ஒருத்தி உட்காந்து உன் பேர் மைக் டேஷன் சொல்லேன் அப்படின்னு நான் என்கிட்ட முந்தானே, எனக்கு அது வாயில் மைக் டேஷன்னு தான் வந்துகிட்டு இருக்கா. அப்பப்போ மைக் டேஷன் வந்து மூஞ்சிலே டாட்டு போட்டுருப்பார் பார்த்தியா, பார்த்துருக்கியா எப்படி பார்த்துலையா, நான் காட்டுற கொண்ட நேரத்தில். எனிவேஸ் லெட்ஸ் பிகின் த செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக் வித் யூஏஇ அப்டேட். தம்பி அந்த பட்டனை போடு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So UAE la business nadathikittu irukinga appadina vandu tax kattradukana deadline vandu September 30th thedi. Oru vela illappa 30th thedi enna oru 34th thedi kattalame nu nenachinga ungalku heavy ah fine ulum paathunga. Apuram Sharjah vandu they are about to launch their first Jash and Sahana festival Kalbala. Okay, இந்த மீன் சரி ஓகே, அது என்னன்றது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன். நியூஸாக தான் படித்தேன். ஆமாம் அப்பா, இந்த துபாய் போலீஸ் அகாடமி பார்க்கில் வந்து அக்டோபர் 10th ரைப் மார்க்கெட் வரப்போகுது. இப்போ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது இந்த ரைப் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜபீர் பார்க்கில் அடிக்கடி த்ரிஃப்ட்டு மார்க்கெட் போடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண சில பொருள் ஆர் அந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து திருப்பி அதை ரீஃபர்பிஷ் பண்ணி மறுபடியும் வந்து விற்பனைக்கு வரும். அது ரொம்ப பெரிய விலையிலிருந்தும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, அதை போய் சில பேர் வாங்குவோம் த்ரிஃப்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதுக்கு பேர் அதுதான். யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு மறுபடியும் யூஸ் பண்ண ஒரு பொருளாக ப்ராப்பராக வந்து ரீஸ்டோர் பண்ணி செய்யப்பட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு மறுபடியும் கம்மியான விலைக்கு அதை சில பேர் வாங்குவாங்க. த்ரிஃப்ட்லேயே நிறைய பேர் நல்ல இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. திரும்ப கராமக்குள்ள 2-3 கடை இருக்குது. நீங்கள் வந்து இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் க்ளோத்ஸ் ஆன் மோர் மனி ஆன் க்ளோத்ஸ் பட் ஸ்டில் நீங்கள் வந்து நல்ல க்ளோத்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரிஃப்ட் கடைகள் அதான் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து போய் வாங்குங்க. பிராண்டட்லாம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப பார்த்து வாங்கணும். பட் யா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, காலேஜில் கெத்துன்னு நினச்சி என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டாக கூட டிராகன் படத்தில் வந்து கெத்தாக இருக்கணும், மற்ற முன்னாடி கெத்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காமல் சுற்றுவார். அதுக்கப்புறம் வந்து பொறிக்கத்தனமாக சுற்றிட்டு இருப்பார் ஹீரோ. லேட்டரான் வந்து தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவார். இது வந்து வெறும் படத்துக்காக மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிற 2-3 பேர் என் கூட படிச்சிருக்கானுங்க. இப்போ எங்கே இருக்கானுங்கன்னு எனக்கு தெரில. ஓகேவா, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆமாம், ஒரு பையன் வந்து எப்படின்னா பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டியே வந்து முடியெல்லாம் நீளமாக வளர்த்துட்டு வந்து, அப்புறம் வந்து என்ன நீங்கள் என்ன முடி இப்படி வளர்த்துட்டு வந்தால் காலேஜுக்குள்ளே விட மாட்டிங்களா, நான் காலேஜுக்கே வர மாட்டேன், எப்படி என் கெத்தே எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் அரியர் மேலே அரியர் வச்சு அது எப்போ முடித்தான் டிகிரி வாங்கினானா கூட எனக்கு தெரில. ஓகே, இப்போ ரீசெண்ட் இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது இல்லை, காலேஜ் படங்கள் பார்க்கும்போது ஹீரோஸ் வந்து பயங்கர கெத்தாக இருப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படிலாம் சொல்லும்போது கேட்கும்போது நல்லாயிருக்கும். அது ரிங்டோனாக வச்சுட்டு காலேஜுக்குள்ளே வந்து அதே மாதிரி சுற்ற முடியுமா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நோ. பட் ஸ்டில் ஒரு சின்ன லெவலில் நம்ம ஏதாவது கெத்துன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்போம் காலேஜ் படிக்கிறப்ப. ஆமாம், நான் பண்ணதையும் சொல்கிறேன், நீங்கள் காலேஜ் படிக்கும் போது பண்ணதையும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, எந்த காலேஜில் படித்தீங்க, நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப உங்களை பொறுத்தளவுக்கு எது கெத்து நீங்கள் நினச்சிங்க. சில பேர் எப்படின்னா வந்து பெண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஆனால் பெண்கள் தூரமாக போகிறாங்கன்னா தூரத்துலேருந்து கிண்டல் பண்ணுவாங்க, அது கெத்துன்னு நினச்சி போனாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க?
2: அபுதாபியிலிருந்து சிவராமகிருஷ்ணன்.
0: எங்கே படித்தீங்க?
2: சிவகாசியில் மெப்கோ.
0: ஓ, சிவராமகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகாசி. சரி,
2: என்னோட

0: ஓரளவுக்கு படிக்கிறதும் நல்லா படிக்கிறதும் அவனோட திறமையை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க.
1: படிக்கணும், நான் படிக்க வேண்டாம் சொல்லல, ஒரு 75-80 மார்க் எடுக்கிற வரைக்கும் படிங்க போதும், மிச்சமே டைம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும்.
0: அப்படி நல்லா படிக்கிறது நினைச்சிட்டு இருந்தப்பா, நல்லா படிக்கிறது கெத்து தானே ஆக்சுவலி. ஓகே, நல்லா படிக்கிறதுக்கு வந்ததுன்னா கெத்து தானே அது. ஆனா நான் நல்லா படிச்சு மார்க் வாங்கி உன்னை கவர் பண்றேன் பாருன்னு நினைச்சு அது கெத்தா நினைக்கிறது கொஞ்சம் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பான்ல இருந்து சார்லி சாப்ளின்ல இருந்து ஹேவ் டூ ஜாலியான சாங்ஸ். நீங்க வந்து வண்டி ஓட்டுனு இருந்தாலும் வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி டான்ஸ் ஆடுற மாதிரி ரெண்டு பாட்டு கொடுக்க போறேன். கேளுங்க, திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா. அதுக்கு என்ன?
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே? ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: We'll be back after a short commercial break.
7: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
8: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
7: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
9: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
10: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
11: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
9: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Player I play responsibly. TNC supply.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
12: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
12: பாடுவாங்களே.
1: அது நான் தான், அது என்னோட
13: ஷோ தான். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
9: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
14: This hour of the evening correct is brought to you by
5: corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா. ஓகே, நீ வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிற மேட்டர் என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கிறப்ப எதெல்லாம் கெத்துன்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க, அதாவது இந்த பெண்களை வந்து முன்னாடி நடக்க விட்டு அவங்க பக்கத்தில் வந்து பேசினாலும் பேசாமல் இருக்கிறது, கேட்டால் வந்து பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற குரூப்புன்னு சொல்லிட்டு தூரமாக போனதுக்கப்புறம் கிண்டல் அடிக்கிறது, இது பெண்களும் பண்ணியிருப்பாங்க சரியா? நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. பசங்க ஒரு பையன் தனியாக போனால் நாலஞ்சு பொண்ணுங்களாக சேர்ந்து கிண்டல் அடிக்க வேண்டியது. ஸோ ஒரு சிலதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜ் டேஸ்க்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் ஒரு சிலதெல்லாம் கெத்துன்னு நீங்களாக நினச்சி ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் லேட்டர் ஆனிச்சா இதே பொண்ணை நம்ம அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி என்ன, வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ,
1: பாஸ் வணக்கம். பாஸ்
0: வணக்கம். வணக்கம் பாஸ். பேர்?
1: என் பேர் ஸ்ரீனிவாஸ் சார்.
0: என்னப்பா, என்ன காலேஜில் என்ன பண்ணீங்க இந்த மாதிரி?
1: நான் வந்து படித்தது ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் பாலிடெக்னிக் காலேஜ் தான், நான் ஆவடியில் படித்தேன் சென்னையில்.
0: சரி ஓகே, அதான் பண்ணியிருப்பீங்களா அப்போ?
1: இல்ல, நாம வந்துட்டு அப்பதான் நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட் நம்ம கிளாஸ்ல ரொம்ப பொண்ணுங்களா இருக்க மாட்டாங்க.
0: சரி,
1: நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் வந்துட்டு ஈஸி, அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துவாங்க.
0: உங்களுக்கு பார்த்தா வந்து ஒரே ஸ்டமக் பர்னிங்கா இருக்கு.
1: நமக்கு பாக்கும்போது காண்டாகும்.
0: என்ன பண்ணீங்க காண்டில?
1: இல்ல, நமக்கு மெயினா என்ன, நமக்கு அப்பா அந்த அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மெயினா வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக வந்துட்டு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம்.
0: ஏதாவது
1: அந்த டைம்
0: கெத்துக்காக எதுவும் பண்ணலையா?
1: என்னென்ன பண்ணி சரி சந்தோஷமா நீங்க வந்து இந்த கதையை தனியார்ட்டே சொல்லுங்க.
0: தேவையில்லாம இந்த கேள்வியெல்லாம் கேட்கறணும்னு தோணும் இந்த மாதிரி பதிலாக வரும்போது. இருந்தாலும் ஸ்ரீனிவாசா, நீ வந்து ரேடியோவில் பேசுறீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் சென்ஸோட பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ, வணக்கம். ஹலோ, இல்லை ஓகே, எனக்கே வந்து ஐ திங்க் ஐ நீட் அ பிரேக். ஐ வில் கோ அண்ட் 3 பாட்டு முடிச்சுட்டு வரேன். சரியா, உனக்கு வேணுண்டா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யோசிக்க தோணுது பாரு.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியும்தான் சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: समझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
6: Give me one touch star, yeah. Give me two touch star, yeah. Give me

0: ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back. After a short commercial break.
2: Alan Sari Exchange varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alan Sari Exchange varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
5: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
7: You are back.
8: Hey, welcome back. College la neenga get nenachittu panna oru sila vishayam enna abingiradha அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். படாருன்னு நடுவில் ஒருத்தர் வந்து குண்டை தூக்கி போட்டு போயிட்டு அப்படி இங்கே பாருங்கள் லைஃப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசினார், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்டா இந்த மாதிரி டாப்பிக்லாம் எடுக்கிறேன்னு நானே வந்து ஒரு மூணு பாட்டை போட்டுட்டு தூரமாக போய் யோசிச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்திருக்கேன். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
9: ஐயா வணக்கம். ஐயா நான் தாங்க. ஐயா
8: நல்லா இருக்கீங்களா?
9: நிறைய
8: நடந்து
9: என்ன
8: சொல்றீங்க? அப்படியா?
9: எதுவுமே கிடைக்காதுன்னு இது ஒண்ணுதான் கிடைக்கும்.
8: அதுவும் கரெக்ட் தான், என்ன பண்றது. ஆனா நல்ல வேலை நான் பிபிஎம்லாம் படிக்கல.
9: பிரச்சனை என்னன்னா
8: இப்ப இந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்றோம்னா பின்னாடியே ஒரு ஃப்ரெண்ட கூப்பிட்டு போவோம், அவனும் சேர்ந்து மாட்டுவான். ஒண்ணுமே பண்ணாம
9: பேரு பிரசாந்த், ஆனா மாடு மாடுன்னு கூப்பிடுவோம்.
8: மாடா?
9: ஆமாங்க ஐயா. அந்த நான் போன வாரம் சொன்னதுல ஒரு
8: உங்களுக்காக சூப்பரா வருது. காட் பிளஸ் அனிருத். அப்பா
1: For details, call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல்
7: சொல்ல
8: லவ் ஸ்டோரி,
7: ஹாரர்,
8: சஸ்பென்ஸ், த்ரில்லர்,
7: த்ரில்லர், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
8: எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCD Global and top bankers inaindu nadathum biggest Tamil Nadu villa property show and home loan mela 2026 la 6.5% home loan. Meet the team on Sunday September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: அடிப்போ

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் பிராட் டு யூ பை கார்பரேட் டாக்ஸ் ஆன் டைம்க்கு ஃபைல் பண்ண த வாட் கன்சல்டன்ட். யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ட்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத். 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயின் ஜேவிசி டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் கட்டண அடிப்படையிலான சாலை ஓர தரிப்பிட வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அக்டோபர் 15 முதல் ஜேவிசி டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு மணி நேர அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். இதுவரை இலவசமாக அல்லது வேறு விதமான தரிப்பிட முறையில் வாகனங்களை நிறுத்தி வந்தவர்கள் அக்டோபர் 15 முதல் புதிய கட்டண முறையை கவனத்திற்கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் அப்பகுதியில் வாகன தரிப்பிடங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் வாகன நிறுத்துமிடங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் கொண்டுவரப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: போதையை ஏற்படுத்தும் பொருட்களை மனிதர்கள் பயன்படுத்த தொடங்கியது விஞ்ஞானிகள் இதுவரை கருதியதை விட மிகவும் பழமையான காலத்திலேயே இருக்கலாம் என்று புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. இந்த ஆய்வில் கிடைத்த ஆதாரங்களின்படி இந்தோனேஷியாவின் சில சமூகங்கள் சுமார் 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே வெற்றிலை பாக்கினை போதை அல்லது மனநிலையை மாற்றும் பொருளாக பயன்படுத்தியிருக்கலாம் என்பது தெரியவந்துள்ளது. ஆய்வாளர்கள் தொல்பொருள் எச்சங்கள் மற்றும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தாவரப் பொருட்களின் தடயங்களை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு வந்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கணிதா சம்பத் போட்டியிடுகின்றார். தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பானுமதி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தாவிக்கு அதிமுக சார்பில் பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக சுகன்யாவும் தாவிக்கா சார்பில் சத்யபாமாவும் அதிமுக சார்பில் பானுமதியும் போட்டியிடுகின்றனர். மதுராந்தகத்தில் திமுகவின் ஈ பரந்தாமன் தாவிக்காவின் மரகதம் குமரவில் அதிமுக சார்பில் கணிதா சம்பத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் இந்தியா வருகை தருகின்றார். ஸீ ஜின்பிங்கின் வருகை இந்தியா சீனா உறவில் முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் வருகை தரவுள்ளனர். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் இந்தியா வரவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பந்தய கார் ஓட்டுநர் திலந்த மாலகமுவ தன்னை ஒரு சொத்து மோசடி குற்றச்சாட்டுடன் தொடர்பு படுத்தி கூறப்படும் தகவல்களை மறுத்துள்ளார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை மற்றும் எந்த அடிப்படையும் இல்லாதவை என்று அவர் தெரிவித்துள்ளார். இன்று சமூக ஊடகங்களில் சுது மினிசு என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தமக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை தாம் அமைதியாகவும் நிதானத்துடனும் கவனித்து வருவதாக மாலகமுவ கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதி ஆட்டம் இன்று தொடங்குகிறது. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் டிஐசிஎஸ் மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. நாளைய சுழற்சி நிறைவு பெற்றுள்ள நிலையில் பங்களாதேஷ் மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்பிடுத்தாட பணிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
3: Star of the month.
4: Singer Hariharan.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: சிரிச்சான் சிரிப்பு இல்ல, 100 பேர் செத்து போயிட்டா. சின்ன வயசா இருக்கும் போது ஜோதிகாவை திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சான் தெரியுமா அப்படின்னா, ஏய் ஜோதிகாவை அரெஸ்ட் பண்ணிருச்சா, என்னடா சொல்றீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா அவன் சிரிச்ச சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா அப்படின்னு. சத்தியமா சத்தியமா சொல்ற, ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு நகைச்சுவையா பசங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, நாமளும் அதை கேட்டு சிரிச்சிருப்போம். இப்ப கேட்டா கிரிஞ்சாதான் இருக்கும், இப்ப அப்படிதான் இருக்கும். ஐ திங்க் வி லாஸ்ட் அவர் ஹியூமர் சென்ஸ் on the way growing up. While growing up நம்ம வந்து வளர வளர ஹியூமர் சென்ஸும் குறைஞ்சிருச்சு போல. என்ன ஒரு என்ன மாதிரி காமெடி இதெல்லாம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்ச மேட்ரு என்னன்னா, காலேஜில் நீங்கள் வந்து இதுதான்ப்பா கெத்து, இப்படிலாம் இருந்தால் கெத்து திரும்ப அப்படின்னு நினச்சி நீங்களாம் அவனு பண்ணியிருப்பீங்க. அவன் அந்த வேகமாக போயிட்டு பெண்கள் கால் கடியில் வரைக்கும் பைக்கு கொண்டு போயிட்டு அப்புறமா அப்படி இப்படி திருப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து கிண்டல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஏதாவது அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இப்போ இந்த வயசில் பண்ணுவீங்களானா தெரியாது, ஆனால் அந்த வயசில் பண்ண தோணும். நீங்கள் அதை கெத்து நினச்சி பண்ணியிருப்பீங்க. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், சொல்லுங்க. அது எப்பவுமே அப்படிதான், உங்களுக்கு பொறுமை இருக்குல்ல பேசுறதுக்கு, உங்களுக்கு பொறுமை இருக்குல்ல பேசுறதுக்கு, இருக்கா இல்லையா?
2: புரியல.
1: இல்லை நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையா பேசுறதுக்கு, இருக்குல்ல கதை இருக்கா இல்லையா சொல்றதுக்கு, இருக்குல்ல
2: அவ்வளவுதான்.
1: ஓகே சொல்லுங்க.
2: போட்டிருக்கேன்
1: என்ன போன் எடுத்துட்டு நீங்க நல்லா இருக்கேன், நாலு நல்லா இருக்கு. என்ன பின்னாடி சவுண்டு காது கிழியுது, எங்க இருக்கீங்க?
2: என்
1: வாய்ஸ் தானே அது, ஐயோ. சரி, யார் லைன்ல? ராஜா வந்து எந்த காலேஜ் படிச்சீங்க? ஐயோ காலேஜுக்கு போகல. நான் இன்னைக்கு வந்து காலேஜ்ல கெத்து நினைச்சு என்ன பண்ணி என்னன்னு கேக்குறேன், நீ காலேஜுக்கு போலியே? அப்படியா, எந்த ஊர் நீங்க ராஜா? ஆனமலை. நீங்க போடு சூப்பர். சூப்பர். இப்ப உங்க ஆனமலை வால்பாறை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்களா யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க?
2: இங்க யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான்.
1: So cute man. Okay,
2: நம்மளா
1: ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். ஓகேவா? நம்மளா ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்க என்ன செய்றீங்க?
2: நான் டிரைவர் இருக்கேன்.
1: எவ்வளவு வருஷமா இருக்கீங்க?
2: நான் ஒரு 7 வருஷமா இருக்கேன்.
1: யார் சொல்லி துபாய்க்கு வந்தீங்க?
2: என்ன
1: வருது நமக்கு. சரி ஓகே, என்னன்னு பாப்போம். சொந்தக்கார பொண்ணு இருக்கு, கல்யாணங்கள்லாம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுருவாரோ? அம்மா தானோ சொல்லிடுமே. சரி ஓகே ரைட், ரெண்டு பாட்டு உங்களுக்காக வருது. அவர் என்ன ராஜா என்ன சொல்கிறாரு கேட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே ரெண்டு பாட்டு கேட்டு சந்தோஷமாக இருங்க. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இந்த மாதிரி யாராவது கேட்டாலே ஒரே பேனிக் ஆகுது. Back to back.

0: தமிழ் 89.4. நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
0: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
5: வாட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
4: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
5: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds.

0: 99.4.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: incoming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
5: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
4: யூஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் அபுதாபில ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 13 செப்டம்பர் சண்டே ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056 415 4242.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா. ரதிமா, ஹே ரதிமா, முட்டிக்குச்சு நெஞ்சோரமா. ரதிமா, ஹே ரதிமா, வணக்கம், வெல்கம் பேக். திஸ் இஸ் சாயபி. This is RC Bravo at 89.4 Tower FM. Oh, 6:42 at the clock, 7 o'clock la irundu oru rendu moonu vaara kaichu break uttu VNCD Prabha vandu varuvar. Neenga vandu apartment la vaangra interest irukravanga 7 manikku mela show kelunga, illanal kelunga, onnum prachana illa. Neenga enna veettukku thana poitirukinga? Seri, ipo vandu college la gettu nenachu neenga panna matter enna? Vanakkam.
1: Vanakkam.
0: Yaar pesuringa?
1: Na Ibrahim pesuren.
0: இப்ராஹிம், கரெக்டா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வரீங்க. சொல்ல என்ன பண்ணீங்க?
1: காலேஜ்ல வந்து நான் நிறைய காலேஜ் படிச்சேன்.
0: நிறைய காலேஜ் படிச்சீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க டோட்டலா?
1: டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் பிஏ ஹிந்தி படிச்சேன். அது வந்து பட்டானா படிச்சது.
0: ஓகே.
1: அடுத்து வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சேன் காலேஜ்ல. 12th முடிச்சு போனதுனால அது லேட்டர் என்ட்ரி. அடுத்தது இது முடிச்சு இதுல டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சேன் இன்ஜினியரிங்ல. அதுவும் லேட்டர் என்ட்ரி, டிப்ளமோ முடிச்சு போனதுனால.
0: நிறைய படிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. நம்ம வந்து கெத் நினைச்சு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க எனக்கு, அதான் மெயின்.
1: அதுக்கு டெய்லி காலைல லேட்டா போவோம். லேட்டா போனா உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே லேட்டா போய் அப்படியே வெளில நின்று வந்துருவோம் கிளாஸ் கட்டிட்டு.
0: எனக்கு இப்ப நீங்க இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஓகே. But the thing is, இப்ப நீங்க ஆர்ட்ஸ்க்கு லேட்டா போனா ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது?
1: இன்ஜினியரிங் கஷ்டமா தான் இருக்கும்,
0: ஆனாலும் லேட்டா போறது. அதான் கெத்து.
1: அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, காலேஜுக்கும் எங்க ரூமுக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம்.
0: சரி சரி,
1: 2 கிலோமீட்டர் கேப்ல இருந்து 8:30 காலேஜ் போறதுக்கு 8:25 தான் ரூம்ல இருந்து கிளம்புவோம். மூணு பேர் நாங்க குரூப். இதுல ஒருத்தன் இருக்கிறான் பிரபான்னு சொல்லிட்டு, அவன் வந்து அப்பதான் கரெக்டா 8:25 வந்தது மட்டும் இல்லாம நான் டீ குடிச்சுதான் வருவேன் அடம் பிடிப்பான்.
0: சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
1: டீ கடையில குடிச்சு அங்க போனா 8:40 to 8:39 கேட் க்ளோஸ் பண்றாங்க. 10 நிமிஷம் இது இது இது அது
0: என்னது
1: ஆனா வந்து நாங்க 8:38 போனா கூட இந்த பைத்தியக்காரன் உள்ள எங்களை போக விடாம அந்த 8:42 வரைக்கும் கேட்டு பக்கமே நிறுத்தி கூட்டு போய் அதுக்கப்புறம் சும்மா போய் பார்த்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு
0: வந்துடும். எவ்வளவு நாள் இப்படி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததா?
1: எல்லா செமஸ்டரும் வந்து அட்டெண்டன்ஸ் லேக் ஆகி எந்தெந்த ஊர்ல எந்தெந்த டாக்டர் எந்தெந்த மெடிக்கல் சர்டிபிகேட் தருவாங்கன்னு சொல்லிட்டு மத்த பசங்க எங்க கிட்ட டேட்டாபேஸ் கேட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு நாங்க டெவலப் ஆயிட்டோம்.
0: அதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணலாம், அதுல எக்ஸ்பர்ட் இன்னைக்குதான் நான் பாக்குறேன்.
1: மத்த பசங்க ரெகுலரா போற பசங்க வந்து 1% 2% கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பாடுபட்டு நிற்பானுங்க. எங்களை பார்த்து கேட்பானுங்க, நீங்க எப்படி உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டு அதுதான் எங்களுக்கு இல்லைன்றது சொல்லுவோம்.
0: ஆனா எப்படியே பாஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம்? எனக்கு அப்படியே வந்து புடனைக்கு பின்னாடியே தான் இருக்கும். நினைச்சா போலாம் அப்படியே 5 நிமிஷம் கூட ஆகாது, less than 5 minutes. அதனால வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது இல்லை. குருவி படத்திலிருந்து நல்லா அந்த பஸ்லேயே போடுவாங்களா அந்த பாட்டு?
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: we'll be back after a short commercial break.
1: எனக்கு சக்கரை வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
1: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
5: செழித்தையும் தமிழி ஒளியும்.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCD Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
2: காதல் என்பது

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னை பட்டினப்பாக்கத்தில் 1200 கோடியில் 20 லட்சம் சதுர அடியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்ற தாவிக அரசின் அறிவிப்பு கள நிலவரத்துக்கு சற்றும் பொருந்தாததாகவே உள்ளது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய நாடாளுமன்றமே 900 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் முறையான வரைபடமோ திட்டமிடலோ இன்றி 1200 கோடி என அறிவிக்கப்பட்டிருப்பது வெறும் கற்பனையே அன்றி வேறில்லை என்று அவரை தளத்தில் பதிவிட்டுள்ளார். 20 லட்சம் சதுர அடி கட்டிடத்துக்கு உட்கட்டமைப்புடன் சேர்த்து 45 ஏக்கர் தேவைப்படும் சூழலில் அங்கு இருப்பதோ வெறும் 25 ஏக்கர் மட்டுமே. கிண்டியில் 35 ஏக்கர் மாற்று நிலம் இருந்தும் முதல்வர் திரு விஜய் அவர்களின் வீட்டிற்கு அருகில் கட்ட வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்பட்ட இந்த நடைமுறை சாத்தியமற்ற திட்டம் சட்டத்தின் முன் ஒருபோதும் நிற்காத வெறும் மணல் கோட்டையே ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் சீர்குலைக்கப்பட்டு விட்டது என்றும் அதன் அடிப்படை நோக்கம் மிகவும் சந்தேகத்துக்குரியது என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் 2027 நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது குற்றச்சாட்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் மக்கள் தொகை, சமூக மற்றும் பொருளாதார நிலை குறித்த நம்பகமான தரவுகளை சேகரிக்கும் ஒரு முக்கியமான தேசிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய முறையில் அதன் உள்ளடக்கமும் செயல்முறையும் அரசியல் நோக்கத்துடன் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று காங்கிரஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கான தனது 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து நாட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார். அவர் இன்று பிற்பகல் 1 மணியளவில் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விசேட விமானம் மூலம் இந்தியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். தனது இந்த பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடினார். மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெறும் வகையில் திட்டமிட்டு தேர்வுகள் மற்றும் மதிப்பீடுகளை வடிவமைக்கும் அமீரக பல்கலைக்கழகங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அமீரக உயர்கல்வி கல்வித்தர அங்கீகார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். புதிய விதிமீறல் கட்டமைப்பில் கல்வியின் நேர்மை மற்றும் மாணவர்களின் கற்றல் முடிவுகளின் தரம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின்படி மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு வசதியாக இருக்கும் வகையில் தேர்வுகள் அல்லது மதிப்பீடுகளை வேண்டுமென்றே எளிமையாக வடிவமைப்பது ஒரு விதிமீறலாக கருதப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றவில்லை என்று கூறி ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானை பாதுகாப்பு கவுன்சிலின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். வியன்னாவில் நடைபெற்ற கூட்டத்தில் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆளுநர்கள் குழு இது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தில் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக போதுமான தகவல்கள் வழங்கப்படாதது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: அமெரிக்க ஓபன் டென்னிஸின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். காலிறுதியில் மார்டிக் வாண்டியை 6-2, 7-5, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் வீழ்த்தினார். போட்டித் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நாளை 2 அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. முதல் அரையிறுதியில் பிரான்சிஸ் டியாஃபோ, பென் ஷெல்டன் ஆகியோர் மோதுகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் காரின் கச்சானோவுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: The Evening Karak. The Evening Karak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kudichu onnai vai panni kaatatta. The Evening Karak.
1: Okay, welcome back. Now the Bravo, you're listening to 89.4 Tamil FM. So, na unga kitta sollirundha oru 10 minutes ku munadi na sollirundha விஎன்சிடி உடைய சூப்பரான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் நடக்குது. விஎன்சிடி பிரபாவம் நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks கழிச்சு மறுபடியும் இந்த இவெண்ட்டுக்காக மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, ஸோ கம்மிங் யா ஸோ கம்மிங் திஸ் வீக் சண்டே. ஓகே, செம்மையாக வந்து ப்ரீமியம் ஜாக் பாட் ஆஃபராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பராக இருக்கீங்க, இல்லாட்டினா வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் இருக்காங்க, அவங்க பேரில் வந்து நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஊரில் இப்போ நம்ம வந்து பேங்க் லோன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுவாங்க. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கணிசமான ஒரு அமௌண்ட்டாக குறைஞ்சி வந்தது அப்படின்னா மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ணுற அந்த இஎம்ஐயும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ இது வந்து ஓவரால் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம கட்டுற அந்த காசுலேருந்து டோட்டலாக அமௌண்ட் பே பண்ணி முடிக்கும் போது கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து மிச்சமாகும். அப்படி ஒரு ஆஃபர் தான் இந்த வாட்டி விஎன்சிடி குளோபல் அண்ட் டாப் பேங்கர்ஸ் சேர்ந்து பிகெஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலாவை ஃபர்ஸ்ட் நடத்துகிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வில்லா ப்ராப்பர்ட்டி அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இவெண்ட் வந்து இந்த மொத்த ஒன் ஹவரே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேளுங்க. ஓகே, 6.5% ஹோம் லோனில் நான் வந்து ஆக்சுவலாக கேட்கலான்னு அந்த ஆட் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நான். சரி, ஃபஸ்ட்டு நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஒரு மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, 0547673111 இதான் நம்பர், 0547673111. ஓகே, பாக்குறது ஹோட்டல்ல வரப்போற 13ஆம் தேதி திஸ் சண்டே இந்த இவெண்ட் நடக்க போகுது. ப்ரோ வெல்கம் பேக்.
2: எஸ் ப்ரோ, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யூஸ்வலா வந்து ஓகே ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். அது எப்படி 6.5%ல? ஏனா ஊர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8.5
2: வரைக்கும் இருக்கும்.
1: இப்போ இது 6.5ங்கிறது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய காசு மிச்சப்படுத்தலாம். ஹவ் இஸ் திஸ்
2: இவன் 6.5 ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் which is இந்தியாலே லீஸ்ட் அதான். அண்ட் விஎன்சிடில இந்த மாசம் நடக்க போற, இந்த வாரம் நடக்க போற ஹோம் லோன் மேலால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நீங்க புக் பண்ற வில்லாக்கு 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட். I had a 3 meetings with GM, General Manager, DGM of SBI, State Bank of India and other banks as well. And so in the leading bankers to work on the in the development like VNC like could exclusively on ECR, OMR, city like developments and Coimbatore வாங்க போற வில்லாஸ்க்கு புக் பண்றவங்களுக்கு இந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 6.5 ல நீங்க ஹோம் லோன் எடுக்க முடியும். கூகுள் பண்ணி பாருங்க, இந்தியால 7.75 கீழ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ல பண்ணவே முடியாது. அப்போ எப்படி நாம பண்ண போறோம் அப்படின்னா, தட்ஸ் வாட் நாங்களும் பேங்கரும் சேர்ந்து இந்த ஒரு பெனிஃபிட்டா உங்களுக்கு இமீடியட்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆஃப் இயர் எண்ட் முடிய போகுது அண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஆஃப் இயர் இப்போ நம்ம 6 months முடிக்க போகிறோம். அந்த வகையில் ஆஃப்டர் 6 months அப்புறம் ஒரு பிகஸ்ட் ஹோம் லோன் மேலா வழக்கமாக நம்ம எவ்ரி குவார்ட்டர் பண்ணுவோம், பட் எங்களோட வேறு வேறு லான்ச்சஸ் அண்ட் வேறு வேறு ஆஃபர்ஸ் போகிறதுனால ஹோம் லோன் மேலா ரீசன்ட் டைமில் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பயர், நான் வந்து சார் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கினதும் இல்லை பார்த்ததும் இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பயராக நீங்கள் நல்லா கேளுங்க. செகண்ட், நீங்கள் வந்து துபாயில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் கவர்மெண்ட் ஓரியன்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, செமி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்களும் கேளுங்க. மூணாவது, நீங்கள் விமன் ஒர்க்கர், அதாவது விமனாக இருந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்களும் கேளுங்க. ஃபோர்த், ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை உங்கள் அம்மா பேர்லையோ இல்லை உங்களோட ஒய்ஃப் பேர்லையோ இல்லை உங்கள் டாட்டர் பேர்லையோ, விமன் சென்ட்ரிக்காக விமன் பேரில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த 4 segments ஆஃப் பீப்புளுமே இந்த இன்டர்வியூ உங்களுக்கான இன்டர்வியூ தான். பிகாஸ் இந்த ஹோம் லோன் மேலாவும் உங்களுக்கான ஒரு ஹோம் லோன் மேலே தான். இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வில்லாஸை நீங்கள் புக் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட்கான ஃபெசிலிட்டியோ அதை ஸ்பாட்லேயே பண்ணி கொடுக்க போகிறோம். ஜென்ரலாக இப்போ இருக்க ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு வில்லா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 crore லோன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இஎம்ஐ வந்துட்டு 1,30,000 உங்களுக்கு வரும். ஆனால் இந்த கான்செப்ட் போகும்போது 1,20,000 தான் உங்களுக்கு வரும். 20,000 நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க எவ்ரி மந்த் ஆன் மந்த். ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 15 வருஷம் லோன் போகிறீங்கன்னா எவ்வளோ லட்சங்கள் சேவ் பண்ணுவீங்கன்னு, 20 வருஷம் லோன் போகிறீங்கன்னா எவ்வளோ லட்சங்கள் சேவ் பண்ணுவீங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் லாங்கர் டெனியர் லோன் போகிறவங்களுக்கு இது ஒரு பூம் ஆஃபர். அண்ட் ஏன்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நிறைய பேர் லோன் பார்ப்பீங்க. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி புக் பண்றதுக்கு ஹோம் லோன் எவ்வளோ யூஸ்ஃபுல், எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஹோம் லோனை எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் அதில் இருக்கு, அதில் இப்போ நான் சொன்ன இந்த செக்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த லோன் மேல ஆஃபர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி வித் ரெண்டல் சர்வீஸோட மெயின்டெனன்ஸ் சர்வீஸோட ஆஃபர்ஸோட பெனிஃபிட்டோட நீங்க வாங்கணும்னு இருக்கீங்க, பட் ஏன்னா எனக்கு அந்த ஹோம் லோன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஈவெண்ட்ல இன்னொரு ஃபெசிலிட்டி, நீங்க வேற எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க ஆனா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சா மாதிரியே தெரியல. நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் பிரபா, பட் ஆனா வந்துட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன், பல வருஷமா கட்டிட்டு இருக்கேன், ஆனா குறையவே இல்லைங்க, அதே தான் போயிட்டு இருக்கு, எனக்கு அதை எப்படி வந்து கம்மி பண்ணிக்கணும், இல்ல வேற பேங்க்கு எப்படி டேக் ஓவர் பண்ணணும். இது இட்ஸ் நத்திங் டு வித் விஎன்சிடி, நீங்க விஎன்சில ப்ராப்பர்ட்டி வாங்க அது பத்தி டிஸ்கஷனே இல்லை. வேற எங்கேயோ நீங்க பெங்களூர்லயோ சென்னையிலயோ ஈவன் தமிழ்நாட்டில் எங்கேயோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, உங்க ஹோம் லோன் உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கு அப்படின்னா அதை எப்படி சிம்பிளிஃபைட் பண்ணலான்றதும் இந்த வாரம் நிறைய பேங்கர்ஸ் வர போறாங்க, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க. 10:00 to 10:00 வரைக்கும் இந்த ஈவென்ட் நடக்க போகுது. ஆஸ் எ செட், இது எவ்வளோக்கு எவ்வளோ விஎன்சில நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதையும் தாண்டி ஹோம் லோன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கும் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி துபாயில் இருக்க எல்லாருக்குமே, யூஏல இருக்க எல்லாருக்குமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறோம். ஒரு பேங்கர்ல ரெண்டு பேங்கர்ல கிட்டத்தட்ட 7 லீடிங் பேங்கர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹோம் லோன் மேலால. ஐ நோ இட்ஸ் வெரி ஷார்ட் நோட்டீஸ் பிகாஸ் நான் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அப்ரூவல் வரதுக்கு இட்ஸ் டேக்கன் டைம், பட் நத்திங் லேட். சண்டே இன்னைக்கு தான் ஈவென்ட், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. எந்த பேங்கரோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன உங்களுக்கு பேங்க்ல சேலஞ்சஸ் இருக்கு, நீங்க ஆல்ரெடி விஎன்சில வில்லா வாங்கின கிளைண்ட், உங்களுக்கு இஎம்ஐல பேமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட்ல டவுட்ஸ் இருந்தாலும் நீங்களும் அட்டன் பண்ணலாம். ஸோ குறிப்பா வில்லா வாங்க போறவங்களுக்கு ஒரு பூம் ஆஃபர், 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்பயே கூகுள் பண்ணி பாருங்க 6.5 rate of interest available இருக்கா இல்லையா.
1: Okay, call them at 0547673111. Okay, 0547673111. One hour full-ஆக கேளுங்க, full details சொட வரும். Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The nation is in danger.
2: Bro, Sardar padam pathingla?
3: Paathirukena.
2: Ippa Sardar 2 varudame.
4: Andha kootadi paya varadukulla typhoos ume vandrum. Paathirukena.
2: Trailer la kuda unga appa oda flashback la kaatranga pathingla?
3: Paathum bro. Solunga bro, enna?
2: Illa. Andha desha drogi appala kaati oru mari goosebumps a irukku bro.
3: Aamanda. Padhukku enna?
2: Oru 4 ticket kedaikuma?
3: 4 ticket thana? Ooruke tharom. Unak thara mattuma?
1: 30 kodi per uyir sambandhapatta.
5: Karthi, Malavika Mohanan, SJ Surya nadippil, PS Mithran iyakkathil, Sam CS isai சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் FM ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: We'll be back after a short commercial break.
8: VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. Neenga first time villa property namma Tamil Nadu la vaanga poringala. Neenga UAE school, college la teaching or UAE government related work pandringala. Neenga oru working woman or unga property ya unga veetla irukra women pair la register panna poringala. Idu ungalkana premium jackpot offers inga. Chennai ECR OMR Pammal Porur and Coimbatore Madurai locations la endha villa projects book பண்ணாலும் உங்க bank loan rate of interest 6.5% ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
9: Meet the team on coming Sunday September 13th 10 am to 10 pm.

0: at Park Regis Hotel, Burjuman. Call 054-767-3111. 054-767-3111.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.
2: You are back.
3: ஜென்ரலாகவே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஹோம் லோன் எவ்வளோ எடுக்கிறோம், அது எத்தனை இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறோம், அட் சேம் டைம் வந்து அது நமக்கு செட் ஆகுதா இல்லையா, எத்தனை வருஷம் எடுக்கிறோம், கண்டிப்பாக இந்த கமர்ஷியலி ஐ மீன் லைக் நம்ம அந்த காசு போடும்போது கரெக்டாக போடணும் இல்லையா அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து சுற்றி சுற்றி இருக்கும். அதை பற்றினா டிஸ்கஷன்ஸ் தான் எப்பவுமே போயிட்டும் இருக்கும். செவன் சிட்டி வந்து இப்போ எப்படின்னா 7 லீடிங் பேங்கர்ஸை கூப்பிட்டு வந்து வெறும் கம்மியான ஒரு பர்சன்டேஜில் 6.5% வந்து உங்களுக்கு ஹோம் லோன் எடுத்து தர்றதுக்காக தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பையர், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் ஒய்ஃப்க்கோ இல்லை நீங்களே கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேன் சிட்டி ஆட் கிரியேட்டட். ஸோ 054-767-3111 இதான் நம்பர், 054-767-3111. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே 13th காலையில் 10:00 பிஎன்சிடி டீம் உங்களுக்கு காத்துட்ருப்பாங்க. புக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் கோ அண்ட் ரைட் நோ ப்ரோ. இப்போ ஹோம் லோன் பற்றியும் இப்போ இந்த இவெண்ட்டில் வரதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன?
4: சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஹோம் லோன் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஆக்சுவலாண்ட் இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் லோன் போகணுமா வேணாமா, லோன் போய் எடுக்கணுமா கண்டிப்பா, லோன் எடுத்தா அப்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், அண்ட் லோன்ல வந்து நிறைய ஹிடன் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ட் இன்ட்ரெஸ்டே நான் வந்து டபுளா பே பண்ணும். நிறைய பேருக்கு இருக்க மித்த என்னன்னா, நான் இப்ப 50 லட்சம் லோன் வாங்கினா நான் வந்து 15 வருஷம் 20 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடியா திரும்ப கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விதமான டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த டவுட்லயே நம்ம ஒரு விஷயத்த ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈவென்ட் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, அதுதான் ஃப்ரீக்வெண்டா நம்ம பண்ற ஹோம் லோன் மேலாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எலிஜிபிள் எவ்வளவு வரும் அதையே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அசம்ஷன்ல இருப்போம், நமக்கு எனி டைம் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், ஜஸ்ட் லைக் நம்ம போனா லோன் கொடுத்துருவாங்க, நமக்கு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்லயும் மித்திலே இருப்போம். பட் அங்க போகும்போது தான் ஆக்சுவல் ரியாலிட்டியே தெரியும், நம்மளோட சிபில் ஸ்கோர் என்ன இருக்கு, ஏஇசிபி ஸ்கோர் என்ன இருக்கு, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருக்கோமா இல்லையா. இன்னைக்கு 50% ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து ஏஇசிபி ஸ்கோர், அதாவது அவங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்ஸ், இங்க துபாயோட கிரெடிட் ரிப்போர்ட் சொதப்பி தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலாண்ட். அண்ட் ஈவன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா கிரெடிட் கார்டு அப்ளை பண்றது, ஃப்ரீக்வென்ஸ் லோன் அப்ளை பண்றது, இல்ல சம்டைம்ஸ் வந்து ஈவன் உங்க மொபைல் பில் லேட்டா பே பண்றது, இது எல்லாமே உங்க ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப எப்படி நம்ம ஒரு ஹெல்தி ஒரு ஒரு நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் தான் நம்மளோட சிபில் ஸ்கோர் ஆக்சுவலாண்ட். இன்னைக்கு நிறைய பேர் இந்தியாவில் வந்துட்டு ப்ராபர்லி ஒரு 6-7 இயர்ஸ் ஆகி இங்க வந்திருப்பாங்க, பட் ப்ராபர்லி அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி லோன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாண்ட், அது இவங்க பேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது அவங்களுக்கு நாலேஜே இல்ல, ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேரண்டரா போட்டு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாண்ட், அவர் டிஃபால்ட் ஆனது இவங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியுதோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே சொல்லிட்டு. அதனால வந்துட்டு சிபில் ஸ்கோரை அப்டேட் பண்ணி செக் பண்ணி வைக்கணும். அண்ட் எத்தனை பேருக்கு வந்துட்டு என்ஆர்ஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியாவில், என்ஆர்ஐ அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணாம. அப்ப என்ஆர்ஐ அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஒர்க் ஷெட்யூல், மார்னிங் டு ஈவினிங் பிஸியா இருக்கும், மண்டே டு சாட்டர்டே பிஸியா இருக்கும், அந்த ஒன் டே லீவ்லயும் நம்ம போய் உட்கார முடியாது பண்ண முடியாத போது, ஸோ பேங்கரே உங்களுக்கு வந்து வந்து உட்காடுறாங்க, அவங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கு தான் இந்த மாதிரியான ஹோம் லோன் மேலாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆக்சுவலாண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு லோன் மேலே பேட்டர்ன் பண்ணும்போது த வெல்கமிங் த ட்ரீட்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாண்ட். இதே இது நீங்கள் ஒரு பேங்க்கு போய் உட்காடுறீங்க, உங்களோட ஒர்க்கிங் ஹவுஸில் போய் உட்காரீங்கன்னா சார் வெயிட் பண்ணுங்கள் இது வரணும் அது வரணும் சொல்லும்போது வி கெட் சம்டைம் அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது, அண்ட் பேங்கர்ஸ் மேலே சம்டைம் இரிட்டேட் ஆகும், என்னங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் பார்க்க மாட்டேன்றீங்க செய்ய மாட்டேன்றீங்கன்னு. ஸோ அதனால தான் ஜென்ரலாக, பிகாஸ் ஐ எம் டாக்கிங் டு யூ ப்ராக்டிக்கல் மேனர், இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்குது, இதில் ஒழிச்சு மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ஃபீட்பேக்கை நாங்கள் பேங்க்லேயே கொடுத்துட்றோம், உங்கள் பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி எவ்வளோ தூரம் இன்றைக்கி ட்ரீட் பண்ணுறீங்க. பட் இதே இது ஒரு பில்டர்ஸ் மூலமாக அவங்க போகும்போது ஒரு ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஒரு ஆத்தன்டிகேஷனாக போகும்போது அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது தான். ஸோ இதைத்தான் ஒரு லோன் மேலால் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆனது கிடையாது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஹோம் லோன் வாங்காதோட வாங்கினவங்களுக்கு தான் அதிகமாக டவுட் இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு, என்னோட இஎம்ஐ எங்கே, ஆன்லைன் லாகின் என்ன இருக்குது, என்னோட ஸ்கோர் ஏன், என்னோட அதாவதுன்னா நிறைய இஎம்ஐ வந்து கன்வெர்ட் ஆகலை, நான் பார்ட் பேமெண்ட் பே பண்ணியிருக்கேன் அதாவது 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அது வந்து பார்ட் க்ளோஷர் ஆகலை இஎம்ஐயாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பல விதமான டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்திருப்பாங்க, ஃப்ளோட்டிங்க்கு மாற்றணும்னு நினைப்பாங்க, தெர் ஆர் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ நம்ம எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும், என்ன மாற்றிக்கணும், அப்போ அதுக்கு எங்கே போய் நம்ம போகிறது. இதனால் வீடு வாங்கின கிளைண்ட்டுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லை, நிறைய ஒரு சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, விஎன்சிடியில் ஜென்ரலாக கிளைண்ட் பெங்களூரில் ஒரு டெவலப்பட்ட வில்லா வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அஞ்சு வருஷம் ஆச்சு ஹேண்ட் ஓவர் டிலே ஆகி, அதாவது 2022 ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும், இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணல ஓகேங்களா. இன்னும் இந்த கிளைண்ட் வந்து பாவம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்காங்க, ப்ரீஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலா வந்துட்டு, ஆனா இன்னும் ஹேண்ட் ஓவர் எப்பனே தெரியல. அப்ப இதுக்கு என்ன ரெமெடி இருக்கு, ரேரா என்ன சப்போர்ட் பண்ணுது, அண்ட் பேங்க்ல என்ன சப்போர்ட் எடுக்க முடியும், டெவலப்பர் எங்க நம்ம புஷ் பண்ண முடியும், இந்த மாதிரி டவுட்ஸே நிறைய பேருக்கு இருக்கு. பட் ஆனா தேர் என்ஆர்ஐஸ் தே டோன்ட் நோ வேர் டு கோ, ஹூம் டு அப்ரோச் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான லோன் மேலாஸ் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி போறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம், வீடு வாங்கணும், அந்த இன்டென்ஷன்ல நீங்க ஹோம் லோன் மேல அப்ரோச் பண்ணாதீங்க. லோன்ல எனக்கு இவ்வளவு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் இருக்கு. இன்னொன்று, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர், எனக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வீட்டில் இருக்க அந்த உமன்ஸ் பேர்ல, அம்மா பேர்லயோ சிஸ்டர் பேர்ல வாங்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, இல்லை நானே ஒரு ஒர்க்கிங் உமன் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பேங்க்ல கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் யுவர் ரைட்ஸ் அண்ட் இட்ஸ் யுவர் ஃப்ரீடம், இது உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா. ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு தான் இந்த மாதிரியான ஹோம் லோன் மேல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட பண்ண வேண்டிய ஒரே ரிக்வஸ்ட், நீங்க கால் பண்ணி ஒரு டைம் ஸ்லாட் எடுத்துட்டு உங்க குயரி என்ன, எந்த பேங்கர் மீட் பண்ண, ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க சண்டே மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 10 o'clock வரைக்கும் உங்க கம்ஃபர்டபுள் டைத்துல வந்து பேங்கரை மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.
3: 0547673111 இஸ் த நம்பர், 0547673111.
1: ஓகே ஓகே. த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global அண்ட் டாப் பேங்கர்ஸ் இணைந்து நடத்தும் பிக்கஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல், பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
0: VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. நீங்க first time villa property நம்ம தமிழ்நாட்டில் வாங்க போறீங்களா? நீங்க UAE ஸ்கூல் காலேஜ்ல டீச்சிங் ஆர் UAE கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க் பண்றீங்களா? நீங்க ஒரு ஒர்க்கிங் உமன் ஆர் உங்க ப்ராப்பர்ட்டியை உங்க வீட்டில் இருக்கிற விமன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? இது உங்களுக்கான பிரீமியம் ஜாக்பாட் ஆஃபர்ஸ்ங்க. சென்னை ECR OMR பம்மல் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் மதுரை லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா projects book பண்ணாலும் உங்க bank loan rate of interest 6.5% ல கொடுக்க போறோம். VNCT Global and Bankers ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த rate of interest இந்தியால first time. So நீங்க இந்த home loan மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
3: Meet the team on coming Sunday September 13th 10 AM to 10 PM at Park Regis Hotel Burjuman. Call 0547673111 0547673111.
4: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
5: You are back.
6: Okay, so VNCT வந்து 7 leading bankers ஓட சூப்பரா ஒரு biggest property show வந்து இந்த வாரம் நடத்துறாங்க. With lesser, with the the least most 6.5% interest. Okay, you can call them at 0547673111. 0547673111. ஸோ பார்க்குறீஸ் ஹோட்டல் புருஷ்மாவில் தான் அந்த இவெண்ட் நடக்குது. வரப்போகிற 13ஆம் தேதி 13th சண்டே ஞாபகத்தில் வச்சுங்க. அட் சேம் டைம் அப்புறம் இப்போ VNCT இருக்கிற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன இஎம்ஐ ஸ்ட்ரக்சர் வருது?
7: எஸ் ப்ரோ, இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம், இந்த ஆஃபர், இந்த பெனிஃபிட்ல நீங்கள் போகும்போது VNCT கூடிய ECR அண்ட் OMR ரெண்டு ப்ராமினென்ட் லொக்கேஷனில் அண்ட் மோஸ்ட் லக்ஸரி ஹவுஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் மோஸ்ட் அஃபோர்டபுள் ரேட்ஸில் தான். அண்ட் நீங்கள் 3000 dirhams EMI-ல இருந்து உங்களுக்கு வந்து ECR-லேயே ஸ்டன்னிங்கான வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட அண்ட் உங்களுக்கு வந்து வித் மேக்ஸிமம் ஹோம் லோன் பெனிஃபிட்டோட எடுக்க முடியும். ஆஸ் நான் சொன்ன மாதிரி, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் VNCT இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு 6.5% ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் கூகுள் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு, இந்தியாவிலேயே லீஸ்ட் எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறாங்க, நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதோட டிஃப்ரென்ஷேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சென்னை ECR-ல வில்லாஸ் எடுக்கலாம். அண்ட் சென்னை OMR-ல நம்மளோட கேளம்பாக்கத்துலையும் அண்ட் ப்ரீமியம் லக்ஸுரி வில்லாஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். தேர்ட் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே இது தேர்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நம்மளோட பம்மல் அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ் அங்கேயும் வந்துட்டு ஃபியூ லிமிடெட் வில்லாஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் மேக்ஸிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீமியம் லக்ஸுரி வில்லாஸை நீங்கள் வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் இந்த ஈவெண்ட்டை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். சென்னையில் கோயம்புத்தூரில் வில்லா புக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மேக்ஸிமம் ஹோம் லோன் ஆஃபரோட இந்த வில்லாஸை புக் பண்ணி தர போறோம். ரீகல் வில்லாஸ் நைக்னே சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டு வில்லா, நீங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் கூட எடுத்து அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பிரீமியம் வில்லாவா. அண்ட் இன்னொன்னு உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்லயும் நீங்க சின்ன சைஸ்ல எனக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வில்லா பண்ணா போதும், பேலன்ஸ் ஏரியா நான் கார்டன் மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரி கஸ்டமைஸ் வில்லா பாக்குறவங்களுக்கும் இந்த ஹோம் லோன் மேலா ஈவெண்ட் ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லிங்க்ல சொன்ன மாதிரி நான் மறுபடியும் சொல்லணும்னா, நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் லோன், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க போறீங்க உங்க பேர்ல அப்படின்னா, நீங்க இந்த ஈவெண்ட்ல கூட இந்த பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸா இல்லாட்டி காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க, ப்ரொஃபஸர்ஸா இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, விமன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, அண்ட் அதே நேரத்தில் ப்ராப்பர்ட்டியை விமன் பேர்ல புக் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த பெனிஃபிட் எடுக்கலாம். கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட் ஓரியன்டெட் ஸ்டாஃபா நீங்க இருக்கீங்கனாலும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். வித் நோ ப்ராசஸிங் ஃபீ, நோ லீகல் ஃபீ அண்ட் லோன் க்ளோஷர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பெனிஃபிட்ல நீங்க இந்த விழா ப்ராக்ரஸ் பண்ணலாம். அண்ட் ஹோம் லோன் மேலான்றதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய பேர் கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டன் கால் வரும், அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்கர்ஸோட உங்களோட கம்பாரிசன் ஷீட்டு நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் உங்களுக்கு கம்மியான லோன் கொடுக்கலாம், இன்னொரு பேங்க் உங்களுக்கு நிறையவே லோன் பண்ணலாம். ஒரு பேங்கோட டிஃபரன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்சியேஷன், வேரியேஷன், ஆஃபர்ஸ், பெனிஃபிட் சொல்லி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேங்கர்ஸ்ட ஒரு கம்பாரிசன் ஸ்டடி வாங்கி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல, மதுரையில் இந்த மாதிரி லொகேஷன்லையும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோம் லோன் மேலாவை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 2026 ஒரு பிகஸ்ட் ஹோம் லோன் மேலா வித் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ தான் இந்த வரம் சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் நடக்க போகுது. அண்ட் ஹோம் லோனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டவுட்ஸுக்கும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 6.5 இந்த மாதிரி கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்கள் வில்லாவை சூப்பராக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம்.
6: ஓகே, 0547673111 இஸ் த நம்பர், 0547673111 ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்.

0: be back after a short commercial break.
1: VNCT Global and Top Bankers jointly presents biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026. நீங்க first time villa property நம்ம தமிழ்நாட்டுல வாங்க போறீங்களா? நீங்க UAE school, college ல teaching or UAE government related work பண்றீங்களா? நீங்க ஒரு working woman or உங்க property-ய உங்க வீட்ல இருக்கிற women பேர்ல register பண்ண போறீங்களா? இது உங்களுக்கான premium jackpot offers-ங்க. சென்னை ECR OMR பம்மல் போரூர் and கோயம்புத்தூர் மதுரை லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ் புக் பண்ணாலும் உங்க பேங்க் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5%ல கொடுக்க போறோம். VNCT Global அண்ட் பேங்கர்ஸ் ஸ்பெஷலா கொடுக்க போற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். சோ நீங்க இந்த ஹோம் லோன் மேளாவை மிஸ் பண்ணாதீங்க.
2: Meet the team on coming Sunday, September 13th, 10 AM to 10 PM at Partridge's Hotel Burjuman. Call 0547673111. 0547673111.
3: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
4: You are back. The evening karak. The evening karak. Traffic la matna unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kulichu onne vai panni kaatta. The evening karak.
5: ஓகே, நீங்கள் இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கல, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பையராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு பெண், உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க பேரில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி தர போகிறீங்க அப்படின்னா குறைஞ்ச 6.5% இன்ட்ரெஸ்ட்டில் சூப்பராக வந்து 7 லீடிங் பேங்கர்ஸோட VNCT இந்த வாரம் 13ஆம் தேதி செம்மையாக ஒரு இவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. யூ கேன் கோ செக் தம் அவுட் அண்ட் அவங்களுடைய மதுரை, கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். 0547673111 இதான் நம்பர், கால் பண்ணுங்க. 0547673111. அவ்வளோதான், கால் தம், புக் ஆன் அப்பாயின்மெண்ட். இப்போ வந்து ப்ரோ நிறைய பேருக்கு இந்த ஹோம் லோன்னாலே ஒரு பயம் இருக்கு, ஏன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் சைன் போட வேண்டியிருக்கும், கரெக்டாக பண்ணுவோமா இல்லையான்னு தெரியாது. இதில் வந்து எப்படின்னா நிஜமாகவே ஹோம் லோன்னால இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க எல்லாருமே?
6: சரி, கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு தெரியாத விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ணும்போது இருக்க அந்த ஃபியர் தான், ஃபியர் ஆஃப் அன்னோன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். எதையுமே இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோம் லோன் வாங்கிட்டீங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹோம் லோன் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா கம்ஃபர்டபிள் ஆயிருவீங்க. இதே மூணாவது ப்ராப்பர்ட்டி ஹோம் லோன் வாங்கும்போது இட் பி வெரி கம்ஃபர்டபிள் ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட் ஹோம் லோன் சைன் பண்ணும்போது மை ஏஜ் வாஸ் 24 இயர்ஸ் 7 மந்த்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு, ஓகேங்களா? அண்ட் அப்போது வந்துட்டு லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 lakh, த இஎம்ஐ அமௌண்ட் இஸ் 27,500, மை இன்கம் வாஸ் 60,000 ருபீஸ். ஸோ 60,000 ரூபா சேலரி, 24 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் 27,500 இஎம்ஐ கட்டினா போங்களுக்கு எவ்வளோ ஃபியர் இருந்திருக்கும். நான் அப்படியே எழுதுறதுக்கு அந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே ப்ரேயர் பண்ணி ஜாப் பண்ணுறது என்ன அப்படின்னா, கடவுளே இந்த இஎம்ஐ இந்த 28-35 லட்ச ரூபாய ஒரு 60 வயசுல எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் கடவுளேன் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஆப்வியஸ்லி த திங்ஸ் இஸ் சேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் ஆப்வியஸ்லி அந்த லோனை ஒரு 4 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ண முடிஞ்சு பை காட்ஸ் கிரேஸ் ஆக்சுவலாக வந்துட்டு, ஓகேங்களா? பட் அதே தான் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் மை பாஸ் கீதா மேடம் நாகோஸ் எடுத்தீங்கன்னா, வண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி இன் அடையார் அண்ட் க்ளோஸ் டு க்ரோ மல்டிபிள் க்ரோஸ், அவங்களும் ஹோம் லோன் வாங்கும்போது நான் வாஸ் நெக்ஸ்ட் பக்கத்தில் நிற்கும் போது நான் பார்க்குறேன், ஏன்னா மல்டி மில்லியனியர்ஸ் பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன் என்னன்னா சொல்லலாம். பட் ஆனால் வென் யூ சைன் ஹோம் லோன் பண்ணும்போது அந்த ஃபியர், ஐ திங்க் அந்த ஃபியர் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் நம்மளை க்ளோஸ் பண்ண வைக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு கடன் வாங்கி சைன் பண்ணி பேப்பரா சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பழக்கமாயிரும் ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ ஜென்ரலா எல்லாருக்குமே அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஓகே, எனக்கு எதுக்கு நான் ஹோம் லோனே வாங்க போறதுல, இப்போதைக்கு நான் ப்ராப்பர்ட்டியா வாங்கல வாடகை இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாது, ஓகேங்களா? எனி ஒன் டே யூ வில் கெட் இன் டு தட் ஜோன் ஆக்சுவலா வந்துட்டு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ பேருக்கு இப்போ இன்னைக்கு இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு லிசன் பண்ற எல்லாருக்குமே உங்க கேரண்டீடாக சொல்ல முடியும், என்னோட சிபில் ஸ்கோர் இதுதான், என்னோட ஏஇசிபி ஸ்கோர் வந்து இதுதான் ஆக்சுவலான்ட்டு. நான் இப்போ பேங்க்கு போனாலும் எனக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியும்னா, ஹார்ட்லி கேட்குறதுல ஒரு 100 பேர் கேட்குறீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 20 பேர் சொல்ல முடியும், அதிகபட்சம் ஒரு 40 பேர் சொல்ல முடியும். ரெஸ்ட் ஆஃப் த 60 பீப்புள் அதை பற்றி ஐடியாலஜி இருக்காது ஆக்சுவலான். அப்போது இந்த ஐடியா நான் தெரிஞ்சுக்கணுமானா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் இப்போயே ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லோன் வாங்கணும், இஎம்ஐ போன்ற அர்த்தம் கிடையாது ஆக்சுவலான்ட்டு. என்னைக்குனாலும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வருது இல்லை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதை பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் என்ன ப்ரோ, இன்னைக்கு லீஸ்ட் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் கொடுக்குறாங்கனா ஹோம் லோனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நான் கோல்டு வாங்க போகிறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுங்கன்னு சொன்னால் மேலகிகளே பார்ப்பாங்க, அசில் அண்ட் யார் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதே இது நீங்கள் ஓகே நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு தொழிலே தொடங்க போகிறீங்க, ஒரு ஆண்டர்பிரனர் மாதிரி நாளைக்கே நான் ஒரு அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி நான் க்ரோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு பாஸ் எனக்கு ஹோம் லோன் எனக்கு வந்து பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா 13%, அதுவும் ப்ரொஃபைல் பார்த்து பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்தா கொடுப்பாங்க அசில் அண்ட். ஓகேங்களா, அண்ட் கார் வாங்க போகிறீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஹை, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி.
5: ஓகேங்களா,
6: அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, ஒரு தடவை அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை ஃபார் எக்ஸாம்பிள் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு டாப் அப்பும் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் அதுக்காண்டி வாழ்க்கை முழுசும் நீங்கள் கடனில் இருக்கேன்னு சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேங்களா, இமேஜின் படிக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்குது, அந்த குழந்தை ஃபாரினில் போய் படிக்க போகுது, ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல கோர்ஸ் நல்ல யூனிவர்சிட்டி ஒரு அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடச்சிருக்கும் போது ஃபண்டு வேணும் அப்படின்போது இன்றைக்கி அதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 lakh, 80 lakh தேவைப்படும். ஆக்சுவலாக எஜுகேஷன் லோன் ஆல்சோ இஸ் வெரி ஹை. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லோனை டாப் அப் பண்ணி இதே 6.5, 7.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஹோம் லோனே டாப் அப் பண்ணி எஜுகேஷன் ஃபீஸ் யூஸ் பண்ணலாம், ஃபண்டிங் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அண்ட் ரெண்டாவது இந்த லோனுக்கு தான் உங்களுக்கு ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் கிடையாது, ஹோம் லோனுக்கு ஆர்பிஐ பிரகாரம் பார்ட் பேமெண்ட் கிடையாது, உங்களுக்கு எனி டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு ஹோம் லோனை நல்ல ஒரு டூலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலண்ட் ஒரு ஒரு ஒரு பிளஸ்ஸிங் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஹோம் லோன் இஸ் த பிகஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. இப்போ கிரெடிட் கார்டு வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாண்டு, அதில் போய் ட்ராப்பில் விழுந்தவங்களும் இருக்காங்க.
5: Exactly.
6: It depends on how you approach home loan. உங்களோட சேலரியே வந்துட்டு ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா நீங்க லாவிஷா போயிட்டு நான் ஒரு 2 crore ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், 7,900 நான் ஹோம் லோன் வச்சுக்க நீங்க பண்ண முடியாது கண்டிப்பா. சிம்பிள் தம் ரூல், அதிகபட்சம் 15% தான் உங்க ஹோம் லோன் இஎம்ஐ இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 10,000 நீங்கள் சம்பளம்னா 1,500 மேலே நீங்கள் பிளானே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி தம் ரூலில் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா That's a beautiful thing to do it. அப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி லோன் மேலே வரும்போது பேங்க்கில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சார் உங்கள் சேலரி தான், நீங்கள் இவ்வளோ தான் லோன் எடுக்க முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மந்த்லி இஎம்ஐ உங்கள் சேலரியில் ஒரு இஎம்ஐ ஒரு போர்ஷனாக எடுத்து வைங்க, டெஃபினட்டாக அது உங்களோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
5: ஓகே, ஸோ அந்த மாதிரி நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பயத்தை விட்டு தாண்டி வந்துடலாம்னு சொல்லி பிரபாஸ் சொல்கிறார். போய் பேங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுங்கள் ஆன் சண்டே பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில், விச் இஸ் in like opposite to Bushman Mall. So call them at 0547673111. மறுபடி சொல்றேன், 0547673111.

0: time. Philip the Ghost. He was known to be a killer.
1: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபல் அண்ட் டாப் பேங்கர்ஸ் இணைந்து நடத்தும் பிக்கஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற அந்த ஐடியா கிட்ட வந்துட்டாலும் தூரமாக இருந்தாலும், ஹோம் லோன் எப்படி, நம்ம அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா, நமக்கு வந்து இருக்கிற சம்பளம் கரெக்டாக அது தகுந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் நம்ம போட முடியுமா அப்படிங்கிற பல தாட்ஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ யூ கேன் கால் 0547673111. வேன்சிட்டியுடைய பிக்கஸ்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. கிட்டத்தட்ட 7 லீடிங் பேங்கர்ஸ் வராங்க. சொன்னால் 6.5% ஹோம் லோனோட சூப்பராக வந்து உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் விஎன்சிட்டியிலிருந்து. ஸோ கால் தம் ஒன்ஸ் அகேன், ஐல் டெல் யூ நம்பர் 0547673111. ப்ரோ, இப்போ எப்படியோ கிளைமேக்ஸ் வந்துட்டோம் வந்து, ஒரு இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி இந்த ஹோம் லோன் மேலால வரதுனாலன்னு சொன்னீங்க. மறுபடியும் அதை ஒரு
3: அனுபவம், இந்த 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வில்லா வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா, எவ்ரி மந்த் க்ளோஸ் டு உங்க இஎம்ஐல 1000 dirhams, கிட்டத்தட்ட 25,000 rupees வரைக்கும் நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்க கேலண்டர்ல இந்த ஈவெண்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி லீடிங் பேங்கர்ஸ், மல்டிபிள் பேங்கர்ஸோட நம்ம பண்ற ஈவெண்ட் ஃப்ரீக்வெண்டா பேக் டு பேக் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஸ்பெசிபிக் வீக் தான் இருக்கும், இல்லை இன்னொரு வீக் வேற எமிரேட்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க துபாய் இருக்கீங்க அப்படின்னா உங்க கேலண்டர்ல இந்த ஈவென்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவிலே லீஸ்ட் ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து கோவிட்ல 2021ல தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அப் டு 9% வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ கரண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.75 8.25 வரைக்கும் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எங்களோட இந்த எக்ஸ்க்ளூசிவ் விஎன்சிடியோட ப்ராஜெக்ட் காண்டியே லீடிங் பேங்கர்ஸும் நாங்களும் MOU பண்ணி 6.5 ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வில்லா கொடுக்க போறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 100,000 உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் டு ஒரு, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees சேவிங்ஸ் இருக்கும். இதே இது ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஎம்ஐயில் 1.5 crore நீங்கள் 1.5 crore நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 rupees உங்களுக்கு சேவிங் இருக்கும் எவ்ரி மந்த் இஎம்ஐயில்.
2: ஓகே.
3: ஸோ அதனால இப்போ 1 crore இஎம்ஐ லோன் போனால் எவ்வளோ சேவிங் இருக்கும், 1.5 crore லோன் போனால் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் எவ்ரி மந்த்ன்ற கால்குலேஷன் கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த லோன் ஆஃபரில் உங்கள் வில்லா புக் பண்ணணும்னா இந்த கேட்டகரிஸில் நீங்கள் இருக்கணும். ஃபஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி, இது உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு, உங்கள் பேர்லேயோ உங்கள் ஃபேமிலி பேர்லேயோ நீங்கள் வாங்குற ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இது தான் அப்படின்னா, வில்லா ப்ராப்பர்ட்டி, லேண்ட் நீங்கள் வச்சுருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க, வில்லா ப்ராப்பர்ட்டி இது தான் அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபரை டெஃபினட்டாக வாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கேட்டகரி, நீங்கள் ஒரு ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபாவோ டீச்சிங் ஸ்டாஃபாவோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கேட்டகரி, நீங்கள் உமனாக இருக்கணும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக நீங்கள் இருக்கணும் எந்த கம்பெனினாலும், நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு உமன் ப்ரொஃபஷனாக நீங்கள் இருக்கீங்க இல்லை உமன் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த பெனிஃபிட் முடியும். ஃபோர்த் கேட்டகரி, உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் மென்னாக இருக்கலாம், பட் உங்கள் வில்லாவை வந்துட்டு அண்ட் உங்கள் ஒய்ஃப் பேர்லேயோ உங்களோட டாட்டர் பேர்லேயோ இல்லை உங்களோட மதர் பேர்லேயோ சிஸ்டர் பேர்லேயோ உங்கள் வீட்டில் இருக்க உமன் பிளட் ரிலேஷன் உமன் பேரில் நீங்கள் புக் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன கேட்டகரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சென்னை, ECR, OMR, ஸ்ரீபெரும்புத்தூர், பம்மல், போரூர், தென் காம்ஸ், உங்களுக்கு கோயம்புத்தூரில், சிங்காநல்லூர், மதுரையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எந்த ப்ராப்பர்ட்டிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ பெரிய பெனிஃபிட் நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு விஎன்சிலேருந்து கொடுக்கக்கூடிய அடிஷனல் ஆஃபர் ஸ்கீம்ஸும் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹோம் லோனில் இருக்கக்கூடிய உங்களோட மித்த சந்தேகங்கள், ஆல்ரெடி நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் சார், எனக்கு இந்த இஎம்ஐலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், நான் காசு கட்டிக்கிட்டே இருக்கேன், நான் வட்டி தான் போயிட்டுருக்கு, எனக்கு வந்து என்னோட பிரின்சிபல் என்னோட அசல் குறைஞ்சா மாதிரியே தெரில, எனக்கு இது ரொம்ப பேர்டனாக இருக்குது, இல்லை என்னோட ஹேண்டிங் ஓவர் டிலே ஆகிடுச்சு, நான் வந்து வேஸ்ட்டாக இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி லோன்ஸில் பல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் நீங்கள் தெரியாமல் இருப்பீங்க. ஃபீல் ஃப்ரீ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு வாங்க, பேங்கர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ஹார்ட் அண்ட் மனியும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யுவர் ஃபேமிலி மெம்பராக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கட்டி அந்த அமௌண்ட்டை தோத்துக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் டவுட்ஸை ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேங்கர்ஸோட அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் விழா ப்ராசஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோர், அதாவது ஏஇசிபி ஸ்கோராக இருக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்க சிபில் ஸ்கோராக இருக்கலாம், எனக்கு நடுவில் ஒரு குஃபப் ஆயிடுச்சு, எனக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, பட் ஆனால் இப்போ நான் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அதுக்குமே பேங்கர்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாப்பியாக சவுண்டாக சேஃப்டியாக பண்ணுறதுக்கு VNCT will assist you full.
2: ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து கமிங் 13th சண்டே பாக்ரிஜஸ் ஹோட்டல் ஆப்போசிட் புஷ்மன் மாலில் இந்த இவெண்ட் வந்து நடக்கும்போது காலைல 10 மணிலேருந்து. யூ கேன் கால் நம்பர் 0547673111. ஓகே, 0547673111. அண்ட் தட்ஸ் இட். நானும் பிரபாவும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறோம். எனிவேஸ் நாளைக்கு இந்த ஷோ இன்னைக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் 6 to 7 பிரபா இருப்பார் நமக்காக. மறுபடியும் நீங்கள் வந்து வேற புது டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனிவேஸ் ப்ரோ, தட் வாஸ் அ நைஸ் 1 hour.
3: தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தி டீடைல் இன்டர்வியூ.
2: எக்ஸாக்ட்லி. குட் நைட் கைஸ், குட் நைட். கருப்புலேருந்து

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்
3: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து முடிந்த அமர்வில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று காணொலியொன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்தார். யார் என்ன குற்றை படுத்தினாலும் வரலாற்றை மாற்ற முடியாது, அது காலத்துக்கும் அப்படியேதான் இருக்கும் என்று மிசாவில் தாம் கைதான வரலாற்றையும் முன்னாள் முதல்வர் பதிவிட்டுள்ளார். உங்களுடைய திறனற்ற நிர்வாகத்தை மறைக்க இப்படி விதவிதமாக ரீல்ஸ் போட்டு ஒரு தலைமுறையையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை மேலும் மேலும் எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது, தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாப்பது என்பதையெல்லாம் சட்டப்பேரவையில் விவாதம் செய்யுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கென்று ஒரு மாண்பும் மரியாதையும் இருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 15 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளீர்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட காணொலிக்கு தாவைக்க ITV பதிலளித்துள்ளது. பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட சிறை சென்ற தியாகி என்ற போலி பிம்பம் உடைந்ததில் பதற்றம் பற்றிக் கொண்டதோ என்று ITV எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. எதை உலகறியக்கூடாது என்று மஞ்சள் துண்டு தந்தை முதல் ஆபாச நதி மகன் வரை கட்டி அடை காத்தார்களோ அது அம்பலமானதில் அச்சம் அதிகமாகி இருக்கின்றது என்று விமர்சித்துள்ளது. அத்தனை நீளமாக பேசியும் தடுத்து வைப்பு பிரதி பற்றி மட்டும் மூச்சு விடவில்லை என்றும் ITV தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அக்கட்சிக்கு விசில் சின்னத்தையும் ஒதுக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் தாவைக்க தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் எவருக்கும் கிடைத்திராத ஒரு பேரதிசயத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்த்தி காட்டினீர்கள் என்று அவர் கூறினார். 35% வாக்குகளுடன் தனிப்பெரும் கட்சியாக தாவைக்காவை உயர்த்தி பிடித்தீர்கள். அதன் வெளிப்பாடாக இந்திய தேசிய தேர்தல் ஆணையம் உங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவித்துள்ளது. ஜனநாயக புரட்சியை சத்தமில்லாமல் நிகழ்த்திய உங்கள் விசில் சின்னத்தையும் தாவைக்காவின் சின்னமாக அங்கீகரித்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையுடன் நம்மை நம்புகின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கான நன்றிக்கடன் பணி என்றென்றும் தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தாவைக்கா அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் தாவைக்கா சார்பில் மரகதம் குமரவேல் போட்டியிடுகின்றார். தாராபுரம் தொகுதியில் சத்யபாமா மீண்டும் போட்டியிடுவார் என்று முதலமைச்சரும் தாவைக்கா தலைவருமான விஜய் அறிவித்துள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பில் இவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிமுக இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கனிதா சம்பத் போட்டியிடுகின்றார். இதேவேளை தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பானுமதி போட்டியிட உள்ளார். தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தாவைக்க அதிமுக சார்பில் பெண் வேட்பாளர்களே போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளராக சுகன்யாவும் தாவைக்கா சார்பில் சத்யபாமாவும் அதிமுக சார்பில் பானுமதியும் போட்டியிடுகின்றனர். மதுராந்தகத்தில் திமுகவின் ஈ பரந்தாமன், தாவைக்காவின் மரகதம் குமரவேல், அதிமுக சார்பில் கணிதா சம்பத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் பங்கேற்க உள்ளதை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் எதிர்வரும் செப்டம்பர் 12 மற்றும் 13 திகதிகளில் நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்தியா சீனா உச்சிமாநாட்டில் ஸீ ஜின்பிங் பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு ஸீ ஜின்பிங் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும். எல்லையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய மோதல் போக்கு இரு நாடுகளின் தொடர் முயற்சிகள் காரணமாக சீரடைந்ததை அடுத்து இந்த பயணம் அமையவுள்ளது. இந்தியா பல முக்கியமான சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தாலும் அவற்றின் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த உறுதியான நேரடி பலன்கள் என்ன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் குறிப்பாக பிரிக்ஸ், G20 மற்றும் குவாட் ஆகிய நான்கு அமைப்புகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். இந்த சர்வதேச அமைப்புகளில் இந்தியா தொடர்ந்தும் பங்கேற்கின்றது. ஆனால் அதனால் சாதாரண இந்தியாவுக்கோ அல்லது இந்திய பொருளாதாரத்துக்கோ கிடைத்த நடைமுறை பலன் என்ன என்று அவர் வினவியுள்ளார். ப. சிதம்பரத்தின் கருத்துக்கு பதிலளித்த பாஜக MP நலின் கோலி, பல நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாடு எனும் முக்கிய நிகழ்வை இந்தியா நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் சிதம்பரத்தின் இந்த கருத்துக்கள் ஆச்சரியமளிக்கின்றன என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்ன? ராஜதந்திரத்தை ஒரு வணிக பரிமாற்றமாக பார்க்க வேண்டுமா? நான் உங்களுக்கு என்ன செய்தேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்பது போன்ற அணுகுமுறையா இது என்று அவர் வினவியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் சீர்குலைக்கப்பட்டு விட்டது என்றும் அதன் அடிப்படை நோக்கம் மிகவும் சந்தேகத்துக்குரியது என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் 2027 நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது குற்றச்சாட்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் மக்கள் தொகை, சமூக மற்றும் பொருளாதார நிலை குறித்த நம்பகமான தரவுகளை சேகரிக்கும் ஒரு முக்கியமான தேசிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய முறையில் அதன் உள்ளடக்கமும் செயல்முறையும் அரசியல் நோக்கத்துடன் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று காங்கிரஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தீரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு சட்டத்திற்கு முரணானதாகும் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. காணாமற்போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகுடவின் மனைவியான சந்தியா எக்னிலிகுட உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2018 குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தீரருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் 6 சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கலகுட அத்தி ஞானசார தீரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் அவ்வாறு அவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு சட்டத்துக்கு முரணானது என்பதால் அதனை செல்லுபடியற்றதாக கருதுவதாக தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: வளைகுடா பிராந்தியத்தில் இந்த வருடத்தில் நிலவிய பதற்ற நிலையின் போது துபாய் விமான நிலையங்கள் 111 அச்சுறுத்தல் எச்சரிக்கைகளையும் 17 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் எதிர்கொண்டதாக துபாய் ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை மிக குறைந்த அளவிலான சேதத்தையே ஏற்படுத்தியதாகவும் காயமடைந்த அனைவரும் தற்போது முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் கிரிஃபித்ஸ் கூறியுள்ளார். 2026 முடிவில் துபாய் விமான நிலையங்களின் வருடாந்த பயணிகள் போக்குவரத்து 70 மில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2026 100 மில்லியன் பயணிகள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிராந்திய போரின் தாக்கம் காரணமாக அந்த இலக்கு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் துபாய் விமான நிலையங்கள் மூலம் 6.3 மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 26% அதிகரிப்பாகும். துபாயின் JVC டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் கட்டண அடிப்படையிலான சாலை ஓர தரிப்பிட வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அக்டோபர் 15 முதல் JVC டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு மணிநேர அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். இதுவரை இலவசமாக அல்லது வேறு விதமான தரிப்பிட முறையில் வாகனங்களை நிறுத்தி வந்தவர்கள் அக்டோபர் 15 முதல் புதிய கட்டண முறையை கவனத்திற்கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் அப்பகுதியில் வாகன தரிப்பிடங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் வாகன நிறுத்துமிடங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் கொண்டுவரப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு ஏமனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மோக்காவை இன்று தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஏமன் அரசின் 4 ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான பாப் எல் மந்தீப் நீரிணை மீது ஹூதிகளின் செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு அதிகாரிகள் தெரிவித்ததன்படி செங்கடலில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹனீஷ் தீவுகள் மீதும் ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. கிழக்கு சீனாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு கொடியுடன் இயங்கும் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சீன அரசு ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தம் 42 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 17 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல் நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ரைனா சபலங்கா மற்றும் ஜெசிகா பெகுலா ஆகியோர் மோதுகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ காஃப் மற்றும் லீனா ராய்பக்கீனா ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்சிஸ் டியாஃபோ பென் ஷெல்டனுடன் பல பரீட்சை நடத்துகின்றார். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் கரென் கச்சானோவுடன் மோதுகின்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
5: 1982. இங்க நான் பாட்டு அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
6: Star of the month.
7: Singer Hariharan.

அனைவருக்கும் மாலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா. ஒரு வாரம் தான் நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தேன், இவ்வளோ பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதை பற்றின கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்வீங்கன்னு எதிர்பார்க்கல. சில பேர்லாம் வந்து நிவேதா நீங்கள் துபாய் வந்துட்டீங்களா, நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி துபாய்லாம் இன்னும் வரலை, நான் இங்கே சென்னையிலேருந்து நான் வந்து ஷோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 5 நாள் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இப்படியா வந்துடுவாங்க. அன்புடன் நான்ல நம்ம பேசப்பட்ட விஷயங்களில் சில விஷயம் உங்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கும், சில விஷயம் உங்களுக்கும் ஆமா இல்லை அப்படின்னு தோணியிருக்கும். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது போக என்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரீசன்ட் டைமில் நம்ம இந்த சோஷியல் மீடியாலெலாம் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அது எவ்வளோ அழகான விஷயம், அது ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடியதில் எந்த தவறும் இல்லைன்னு எனக்கு தோணிச்சு. இப்போது ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்ன கருத்துக்கள்லேருந்து மாறுபட்டு அழகை வந்தால் யாராக இருந்தாலும் அழத்தான் செய்வாங்க, இனியில் என்ன அழுகிற பெண்

0: அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மற்றும் அது எவ்வளவு அழகான விஷயங்கிறத பத்தி பேசலாம். சோ இன்னைக்கு அன்புடன் நான் பெண்களுக்கானதும் பெண்களை அழகாக நேசிக்கக்கூடிய ஆண்களுக்குமானது 89.4 தமிழ் எஸ்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத கடவுள்.

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
2: இரு, அவரு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மள காப்பாத்துற
1: ஹீரோ மாதிரி படம் கொட்டிட்டு வராரு. யார், நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
3: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global and Top Bankers, இணைந்து நடத்தும் biggest Tamil Nadu Villa Property Show and Home Loan Mela 2026 ல 6.5% Home Loan. Meet the team on Sunday, September 13th at Park Regis Hotel. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: என்னதான் நடந்தாலும் என்னால தனிமைய சமாளிக்க முடியும், தனியா இருக்க முடியும், எங்க வேணாலும் தனியா போக முடியும், வர முடியும். நானே என்னுடைய அத்தனை ஃபினான்சியல் விஷயங்களையும் மேனேஜ் பண்ண முடியும். ஐ கேன் ஹேண்டில், ஐ கேன் மேனேஜ். இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் காதல்ல விழும்போது, சரியான ஆண் மேல காதல்ல விழும்போது என்ன மாதிரி அழகான மாற்றங்கள் நடக்கும். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. இந்த காதல் சரியான அழகான விஷயம். சி, எனிபடி கேன் பி இன் ரிலேஷன்ஷிப், பட் நாட் எவ்ரிபடி கேன் ஃபால் இன் லவ். ஃபாலிங் இன் லவ் அப்படிங்கிறது ஒரு வேற மாதிரியான ஒரு உணர்வு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, கம்மிட்டட் அப்படின்னு சொல்லிக்கிறது, லாயலா இருக்கிறது, இது அழகான விஷயம்தான். அது கூடவே ஃபாலிங் இன் லவ், எவ்ரி சிங்கிள் டைம் அவங்கள பார்க்கும்போது அவங்க மேலே காதல் வயப்பட்டு விழுகிறதுங்கிறது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள நமக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்கு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க சிம்பிளி அவங்களாவே இருப்பாங்க, அவங்க மேலே காதல் வரும். அப்படி ஒரு ஆண் ஒரு இண்டிபெண்டான விமனை பார்க்கும்போது அந்த பெண் அது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைய தனியாகவும் எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப தைரியமாகவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னைக்கு அந்த ஆண் வாழ்க்கையில வந்து நீ ஏன் தனியா கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கூட அவங்க விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னை வந்து கொஞ்சம் பிக் பண்ணிக்க முடியுமா, இதை கொஞ்சம் தூக்குங்களேன், இதை கொஞ்சம் எடுத்து வைங்களேன் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க. பிகாஸ் அந்த ஆண், அதாவது அவங்களுடைய மேன், அவங்கள அழகா பார்த்துக்கிறத அவங்க ரசிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பெண் குழந்தையா மாற ஆரம்பிப்பா. சில இடங்களில் நீங்க பார்த்துருக்கீங்களா, 60-70 வயதான கப்பல், அவங்களுக்குள்ள அந்த விமன் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க இன்ஃபேக்ட் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கணவர் கிட்ட குழந்தையா நடந்துப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என் கணவருக்கும் அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள ரசிக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களையும் சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஐ வுட் சே ரியலி பிளஸ்ட். 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: The nation is in danger.
3: Bro, Sardar padam pathingla?
4: Paathirukena.
3: Ippa Sardar 2 varudhaame.
5: Andha kootadi paya varadukulla typhoos me vandrom. Paathirukena.
3: Trailer la kuda avanga appa oda flashback la kaatraanga pathingla?
4: Paathum bro. Sollunga bro, enna?
3: Illa. Andha desha drogi appalam kaatti or mari goosebumps a irukku bro.
4: Aamanda. Paduk enna?
3: Or 4 ticket kedaikuma?
4: 4 ticket thana? Ooruke tharom. Unak tharamaatuma?
6: 30 kodi per uyir sambandhapatta.
7: Karthi, Malavika Mohanan, SJ Surya nadippil, PS Mithran iyakkathil, Sam CS isai சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் FM ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
8: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
9: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனச காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
9: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in mega plot sale event exclusive ஆ NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாச வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
3: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
2: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
3: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.
11: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் அடையும் போது யார் மேலேயும் பெருசாக நம்பிக்கை வராது. ஒரு சேஃபான என்வைரான்மெண்ட் நம்மளை சுற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த சேஃப் அப்படிங்கிற ஃபீல் வருதோ அன்னைக்கு நாம முழுசாவே குழந்தையா மாறிடுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறியா? என்ன வயசு என்ன ஆகுது புரிதல் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படி ஒரு விஷயம் இருக்கா? என்ன 40 வயசு ஆகும்போதான் ஓ 40 வயசு ஆனா இப்படி எல்லாம் உடம்புல பிரச்சனை வருமானு நமக்கே தெரியும். 40 வயசு ஆகுறவங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டு பி இன் த 40s. ஸோ யாரோ ஒருத்தங்க 40 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் மற்றவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இனி நம்மளும் ஒரு காலத்துல 40 வயசு ஆகும்போது அவங்க சொன்னதுபடியே இல்லை அப்படின்னா மற்றவங்க அதாவது யாரெல்லாம் அவங்க சொன்னதுபடி 40 வயசுல நடந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொன்னா யாருக்கும் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம் தெரியாது. எல்லாருக்குள்ளயும் திடீர்னு பாத்தீங்கன்னா இமோஷனலி இருக்கிறதுலே அதிக மெச்சூர்டான ஒரு நபரா நடந்துப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி நடந்துப்பாங்க. எந்த வயசுலயும் குழந்தைத்தன்மை வரும், எந்த வயசுலயும் அதீத மெச்சூரிட்டியோட மனுஷங்க பேசுவாங்க. சோ மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் தானே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் காதல்ல விழும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை தான் முதல்ல எந்திரிச்சு பார்க்கும். தன்னை பாத்துக்கிறதுக்கும் தனக்கு பேம்பர் பண்றதுக்கும் தனக்கு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கும் யார் மேல யாவது கோவம் வந்தா போய் வேகமா வெண்ட் அவுட் பண்றதுக்கும் ஒரு ஆளா அந்த காதலனை அந்த காதலிய தேடும். அப்படிதான் அந்த ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டான விமன் ஒரு மேன் when they finally fall in love they again become baby a kid. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. அப்படி ஒரு மணி நேரத்தை கடந்து அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

நான் இனிமே இவ்வளவு சமயம் தனியா சமக்க வேண்டாம், இனிமே எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இனிமே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது யாரும் இல்லை நம்மளை ரிசீவ் பண்ண அப்படின்னு யோசிக்க வேண்டாம், இனிமே யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த எண்ணங்கள் எல்லாம் எப்ப வரும், உண்மையிலேயே நாம சேஃபா ஃபீல் பண்ணும்போது. ரியலி நான் உணர்ந்த ஒரு விஷயம், என்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு விஷயம், நமக்கு உண்மையிலேயே ஒருத்தங்களை எப்ப பிடிக்கும்னு நமக்கு தெரியலையோ அப்போதான் அவங்களை உண்மையில நமக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ ஃபார் திஸ் ரீசன், ஐ லவ் யூ ஃபார் திஸ் ரீசன், ஐ லவ் யூ வென் யூ டிட் திஸ், வென் யூ வேர் திஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் காதலாம் எனக்கு தெரியாது. மேபி அது காதலா இருக்கலாம், ஆனா அதை விட அழகான காதல் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஆளு நமக்கு பிடிச்சதுனே தெரியலையேன்னு தோணும்ல, அதுதான் காதல். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கோவம் வந்தாலும், எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெறுப்பு வந்தாலும், எண்ட் ஆஃப் தி டே போய் புலம்புறதுக்கும் போய் ஆறுதல் அடையிறதுக்கும் வேகமா போய் ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறதுக்கும் நம்ம யாரை தேடுறோமோ அவங்க தான் நம்மளுடைய ரியல் லவ். எஸ், அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கும்போது இந்த எல்லா எண்ணங்களும் போயிடும், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி தான் வந்து இண்டிபெண்ட் விமன் அழகா மீண்டும் குழந்தையா மாற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த சொல் கூட இருக்குது, ரஸ் சேயிங்ஸ் லைக் இண்டிபெண்ட் விமன் வந்து காதலை விழவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஃபுல்லி பேக்டா இருக்கனால அவங்க அதை அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பிரியங்கா சோப்ரா தான். ஸோ அவங்களுடைய இனிஷியல் கல்யாண டைமில், கல்யாணம் முடிஞ்ச டைமில், என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டைமில் நிக் ஜோனஸன் அவங்க இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரான் மூன்றுன் பேசக்கூடிய பிரியங்கா சோப்ரா பார்த்துருப்பீங்க. அவங்க பேசுறது எல்லாமே வந்து அப்பா இந்த பொண்ணு எவ்வளோ நாலேஜ்டு அப்படின்னு நமக்கு தோணும். பட் வித் நிக் ஷீ இஸ் ஸோ பேபி. ஸோ அதுதான், தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபைன்லி ஃபைண்ட் த ரைட் மேன் ஃபார் யூ. 89.4 தமிழ் FM அன்புடன் நான்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை

0: கலாப்ஸையும் பங்கேற்பாளர்களுக்கு 2 ராஜகீயம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். செப்டம்பர் 12 ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் மம்முட்டி மற்றும் பல திரை பிரபலங்களுடன் உங்கள் நகையையும் அதன் நினைவுகளையும் அதன் கதையையும் கொண்டாட வாருங்கள். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஒவ்வொரு நகையின் பின்னாலும் ஒரு கதை வாழ்கிறது.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கரமா சென்டர், அல்கரமா, துபாய்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆஃப் எ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். 89.4 தமிழ் எஃப்எம்-இன் அன்புடன்னா நிவேதா. நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக காதலிக்கிறீங்கள, அது ஒரு அழகு. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு காதல் உணர்வு வருது. அந்த காதலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா க்ரோ ஆகுறீங்க, அது ஒரு அழகு. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே இண்டிபெண்டாக இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஆள் வந்து தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. எங்கே போகணுனாலும் தனியாக போவாங்க, எல்லா ஃபினான்ஷியல் திங்ஸுமே ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு கேப்பபிளாக இருப்பாங்க. இருந்தும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு காதல் வருதுல்ல, அங்கே டியூ திங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது, அங்கே எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. பிகாஸ் ஒரு லவ் ஒரு காதலில் வரும்போது இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பார்த்துப்பாப்பா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக இல்லை. அப்போ அங்கே வரக்கூடிய அந்த காதல் என்ன சொல்வீங்க, விச் இஸ் மோர் தேன் பியோர் லவ்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஐ கான்ட் லிவ் வித் அவுட் யூ அப்படின்னு சொல்கிற வார்த்தை வல்னரபிலிட்டியாக மாறிடும், விச் இஸ் அவங்க ரொம்ப வீக்கான மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபிரஸ் ஆன் தி அதர் சைட், என்னால் முடியும், ஐ திங்க் நான் வந்து ஒருவேளை இந்த பிரேக்கப்க்கு அப்புறம் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வித் யூ ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர்ட், வித் யூ ஐ எம் மோர் லவ்ட், வித் யூ ஐ ஃபீல் பீங் இன் லவ். ஸோ அதை ஒரு பொண்ணு சொல்கிற அவங்க கிட்ட அப்படின்னா, லைக் யூ நோ தேட் யுவர் விமன் கேன் ஹேண்டில் எவ்ரி திங் ஆல் அ ஓன், ஸ்டில் ஷீ சூஸ் யூ, அங்கே தான் யூ ஷுட் ஃபீல் லைக் ஆஹா நம்ம ஒரு ரைட் பர்சன், நம்ம வந்து சரியான ஆனால் நடந்துக்கிட்டோம். அதனால தான் எனக்கு என்னுடைய மனைவி என்னை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அண்ட் வீட்டில் எல்லா விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே என்னை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காதல் இருக்கும்போது அந்த காதல் வந்து காலங்கள் கடந்தும் அழகாகவே இருக்கும். பிகாஸ் யூ போத் நீட் யூ, அதை தாண்டி யூ போத் லவ் யூ. அந்த லவ்வோட நீடு தானே தவிர, அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் நீட் ஆர் வீக்காக இருக்கிறதுனால நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நீட் எதுவுமே அங்கே இருக்காது. 89.4 தமிழ் எஃப்எம்-இன் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானா.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் garlic இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: பீயிங் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு யாருமே வேணாம், நான் தனியாக விட்டுருங்க, நான் தனியாக தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், எனக்கு என் ஃப்ரீடம் தான் முக்கியம், மை லைஃப் மை சாய்ஸ், மை ஃப்ரீடம் இஸ் மை ப்ரியாரிட்டி, இப்படி சொல்கிறது கிடையாது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. பீயிங் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது என்னால் தனியாகவும் பார்த்துக்க முடியும். எஸ் யாராவது வந்தீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷம், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் தனியாக தான் பார்த்துக்க முடியும், தனியாக தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், விச் இஸ் கால்ட் பீயிங் இண்டிபெண்டன்ட். அண்ட் சில பேர் வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இண்டிபெண்டன்ட் விமனோட தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஃபெமினிசம் டாக்ஸ் அபவுட் இக்குவாலிட்டி, அதையும் வந்து பிரியங்கா சோப்ரா ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபெமினிசம் பற்றியோ இண்டிபெண்டன்ட் விமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியோ பேச வரல. பட் இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டாக இருக்கும் போதும் கூட சில நேரங்களில் யாராவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடிய காதலில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸியை லூஸ் பண்ணுறது, பிகாஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சில்லியான விஷயங்கள், சில்லியான ஆசைகள்லாம் இருக்கும். இப்போ நடுராத்திரியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஜெனீவியாவுக்கு ஒரு ஆசை இருக்கனால அவங்க மட்டும்தான் அப்படி சில்லியான விஷயங்களை யோசிப்பாங்கன்னு இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே சின்ன சின்ன சில்லியான விஷயங்கள் இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய தூரத்து ரிலேஷன், அவங்க எனக்கு ஒரு வகையில் ஒரு பாட்டி, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வயசெல்லாம் இல்லை, பட் அரவுண்ட் 65-70 இருந்த டைமில் அவங்க வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நடுராத்திரியில் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் என்ன நீ குழந்தை மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. அண்ட் தட் மூமெண்ட் நான் யோசித்த விஷயம் என்னன்னா, குழந்தை மாதிரியா, சி எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஃபீலிங் இல்லை. ஸோ நாம வயசை வச்சே சில பேரை வந்து இதை பண்ணாத, 30 வயசு ஆயிடுச்சுக்கு மேலே எதுவும் பண்ணாத, 40 வயசு ஆயிடுச்சு அமைதியாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் வந்து ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆன பிறகு போதும் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசை அதிகமாக படப்படதான் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காதல்லையும் நிறைய ஆசைப்படுங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு நிறைய செய்யணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், அன்பா காதல் பொழிஞ்சிட்டே இருக்கணும், இப்போ பார்த்தாலும் பாராட்டிட்டே இருக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. பட் அதை அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் டாக்ஸிக்காக மட்டும் இருந்துடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

உலகத்தோட பார்வைக்கு இந்த பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப அட்மின்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆணுடைய பார்வையில் மை பேபி அப்படிதான் தெரிவாங்க. 89.4 தமிழசம்மின் அன்புடன் தான் நிவேதா. நான் சொன்ன மாதிரி இந்த இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஃபைனலி லவ்ல விழும்போது உலகம் முழுக்க ஷி கேன் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி வில் டூ எவ்ரி திங் ஆஃப் அவர் ஓன், பிரச்சனையே இல்லை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா அப்படின்னு. பட் அந்த ஒரு ஆண் கிட்ட இதனை கொஞ்சம் பார்த்துக்குவேன், ஆ கொஞ்சம் அமைதியா தூங்குற அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க. பிகாஸ் இதுக்கு பேர் ஒரு இமோஷனல் சேஃப்டி, இதுக்கு பேர் ஒரு கம்ஃபர்ட், இதுக்கு பேர் ட்ரஸ்ட், அண்ட் இட் இஸ் நாட் வீக்னஸ். ஸோ இதனாலேயே வந்து ஹானஸ்டா அவங்க ரொம்ப அழகா இந்த காதலை எடுத்துட்டு போவாங்க, காதலை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமா ஆசைப்படுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க எவ்வளோ ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ அதே ஆசையை நீங்க கொடுங்க. பிகாஸ் ஒரு இண்டிபெண்ட் விமனை ஒரு ஆண் நேசிக்கிறார் காதலிக்கிறார் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொல்றேன், இதை நான் வந்து ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றேன். மோஸ்ட்லி என்கிட்ட சொன்ன வரைக்கும் பசங்களுக்கு வந்து தன்னை சுத்தி சுத்தி வர டிபெண்ட் விமனை ரொம்ப பிடிக்கும். அதை மீறி இண்டிபெண்ட் விமனை ரொம்ப பர்டிகுலர் பசங்களுக்கு தான் பிடிக்கும். அதுலயும் இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெண்ணுங்களை அதிகமா வந்து பசங்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த ஜெனரேஷன் ஆண்களுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆகவும் கொஞ்சம் எல்டர் கேர்ள்ஸை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அந்த ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க, இது வேணாம் அப்படிங்கிறாங்க. சில நேரம் சோர்வாகி ஆண்கள் உட்காரும் போது அங்க ஒரு ஆறுதலா அவங்க இருக்கிறாங்க. பிளஸ் முன்னாடி வந்து எப்பவுமே ஆண்கள் சோர்வடையாம இருக்கணும், எப்பவுமே ஆண்கள் ஆறுதலா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே பொறுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்ததுல இருந்து மாறுபட்டு இன்னைக்கு அந்த பொறுப்பை நான் சமமா எடுத்துக்கிறேன்னு சொல்றத ஆண்கள் விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் எல்டர் விமன் அண்ட் இண்டிபெண்ட் விமன் மேல நிறைய ஆண்களுக்கு காதல் வருது, அவங்க காதல்ல விழுகிறாங்க. 89.4 தமிழசம்மின் அன்புடன் நான் நிவேதா. நமக்கு காதலிக்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நமக்கு நம்ம பார்ட்னரை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். 89.4 தமிழசம்மின் அன்புடன் நான் நிவேதா.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யார், நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
0: We'll be back after a short commercial break.

தனியா சுயமா முடிவெடுக்கக்கூடிய பெண்கள் மீது காதல் வயப்படக்கூடிய ஆண்களும் பிரத்யேகமானவர்கள் தான், ரொம்ப அட்ராக்டிவ் தான். அவங்களுடைய நேச்சர் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பாத்துக்கோங்களேன். பிகாஸ் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பிகாஸ் ஒரு முறை முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல இருந்து அவங்க அவ்வளோ எளிதில் பின் வாங்கவே மாட்டாங்க. அண்ட் குறிப்பாக அவங்க ரொம்ப கரியர் ஓரியன்டான, ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கிற, தனக்கான ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம், தனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஒரு பெண்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட முறை அதை யோசிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. அண்ட் இந்த ஆண்கள் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. இன்னைக்கு இன்டென்சிவாகவும் நாளைக்கு காணாமல் போகிற டைப் இங்கே கிடையாது. அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்பாடுகளும் எப்பவுமே மேட்ச் ஆகும். அதனால தான் அந்த பெண்கள் அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் வந்து கரியர், மணி, கான்ஃபிடன்ஸ், ஒப்பீனியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே தன்னை சக்கியோட இன்செக்ட்

0: ரீஎஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ரீஎஷூரன்ஸ்க்காக பெக் பண்ணவும் மாட்டாங்க. இவ்வளோக்கு இவ்வளோக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்ணுடைய பீஸ்க்காக போராடுவாங்க. ஹி வாண்ட்ஸ் ஹர் டு ஃபீல் த பீஸ் அண்ட் சேஃப்டி. எப்பவுமே கண்ட்ரோலிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு யோசிச்சு செயல்படக்கூடியவங்க அவங்களுடைய வல்னரபிலிட்டியை வீக்னஸாக பயன்படுத்தாமல் அதுக்கான ஒரு சேஃப் ரூமாக தன்னை மாற்றிப்பாங்க. அப்படிதான் அந்த இண்டிபெண்டன்ட் உமன் ஒரு செக்யூர்டான ஒரு இடத்துல போய் அடைகிறார். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி ஒளி

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. We'll be back after a short commercial break.

0: தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட், கான்ஃபிடென்ட், செக்யூர் லைஃப், ஜாப், கரியர் ஓரியன்ட், ரொம்ப ரொம்ப லைஃப் மேலே வந்து இது இப்படி அது இப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் காதலில் வரும்போது எல்லாமே மாறிடும். 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடன் நான் வேதா. இந்த காதல் அழகாக மாறுறதுங்கிறத பற்றி பேசும்போதே ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன் ஒரு விஷயம், பீயிங் இன் எ ரிலேஷன்ஷிப், பீயிங் கமிட்டட், அதுவும் ஃபாலோயிங் இன் லவ் ரெண்டும் வித்தியாசம். அப்படி தான் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஹூ நோ வாட்ஸ் ரைட், வாட்ஸ் ராங், வாட் டு பி டன் அண்ட் வாட் டைம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு தெளிவான செயல்முறை வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஃபைனலி காதலில் விழும்போது அவங்களோட லைஃப்பில் காதல் ஒரு பங்கு. அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். எப்பவுமே நண்பர்கள் கூட சுற்றுறது, எப்பவுமே வந்து தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ட் கெரியர் ஓரியன்டட் பீப்புள் அவங்க கரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க. எப்பவுமே நம்ம ஒருத்தங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்பக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஃபேமிலி டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய ஓன் ஸ்பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லவ் லைஃப் பேலன்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகும்போது அந்த ஃபேமிலி லைஃப் இல்லைந்து பார்க்கறதுக்கும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, இவங்க சும்மா சும்மா சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் அந்த சண்டையை சால்வ் பண்ணாமல் இவங்க தூங்கவே மாட்டாங்க. தட் இஸ் வை திஸ் ரிலேஷன்ஷிப் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உங்கள் லைஃப்லையும் எப்படி தான் அப்படின்னா, நீங்கள் உங்களையே எனக்கு யாருன்னு சொல்றதுக்கு ஆஞ்சனே வேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பேசுங்க, வாட் இஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத உட்காந்து பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அண்ட் முக்கியமாக ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணாமல் தூங்க போகாதீங்க. திரும்ப வந்து நாளைக்கு இதே மாதிரி மற்ற நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் நிவேதா, இது அன்புடன் நான் and good night.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து முடிந்த அமர்வில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று காணொலியொன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்தார். யார் என்ன குற்றப்படுத்தினாலும் வரலாற்றை மாற்ற முடியாது, அது காலத்துக்கும் அப்படியேதான் இருக்கும் என்று மிசாவில் தாம் கைதான வரலாற்றையும் முன்னாள் முதல்வர் பதிவிட்டுள்ளார். உங்களுடைய திறனற்ற நிர்வாகத்தை மறைக்க இப்படி விதவிதமாக ரீல்ஸ் போட்டு ஒரு தலைமுறையையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை மேலும் மேலும் எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது, தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாப்பது என்பதையெல்லாம் சட்டப்பேரவையில் விவாதம் செய்யுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கென்று ஒரு மாண்பும் மரியாதையும் இருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 15 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளீர்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட காணொலிக்கு தாவைக்க ITV பதிலளித்துள்ளது. பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட சிறை சென்ற தியாகி என்ற போலி பிம்பம் உடைந்ததில் பதற்றம் பற்றிக் கொண்டதோ என்று ITV எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. எதை உலகறிய கூடாது என்று மஞ்சள் துண்டு தந்தை முதல் ஆபாச நதி மகன் வரை கட்டி அடை காத்தார்களோ அது அம்பலமானதில் அச்சம் அதிகமாகி இருக்கின்றது என்று விமர்சித்துள்ளது. அத்தனை நீளமாக பேசியும் தடுத்து வைப்பு பிரதி பற்றி மட்டும் மூச்சு விடவில்லை என்றும் ITV தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அக்கட்சிக்கு விசில் சின்னத்தையும் ஒதுக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் தாவிக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் எவருக்கும் கிடைத்திராத ஒரு பேரதிசயத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்த்தி காட்டினீர்கள் என்று அவர் கூறினார். 35% வாக்குகளுடன் தனிப்பெரும் கட்சியாக தாவைக்காவை உயர்த்தி பிடித்தீர்கள். அதன் வெளிப்பாடாக இந்திய தேசிய தேர்தல் ஆணையம் உங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அறிவித்துள்ளது. ஜனநாயக புரட்சியை சத்தமில்லாமல் நிகழ்த்திய உங்கள் விசில் சின்னத்தையும் தாவைக்காவின் சின்னமாக அங்கீகரித்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையுடன் நம்மை நம்புகின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கான நன்றிக்கடன் பணி என்றென்றும் தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தாவைக்கா அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் தாவைக்கா சார்பில் மரகதம் குமரவேல் போட்டியிடுகின்றார். தாராபுரம் தொகுதியில் சத்யபாமா மீண்டும் போட்டியிடுவார் என்று முதலமைச்சரும் தாவைக்கா தலைவருமான விஜய் அறிவித்துள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பில் இவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிமுக இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் MLA கனிதா சம்பத் போட்டியிடுகின்றார். இதேவேளை தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பானுமதி போட்டியிட உள்ளார். தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தாவிக்க அதிமுக சார்பில் பெண் வேட்பாளர்களே போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளராக சுகன்யாவும் தாவிக்கா சார்பில் சத்யபாமாவும் அதிமுக சார்பில் பானுமதியும் போட்டியிடுகின்றனர். மதுராந்தகத்தில் திமுகவின் ஈ பரந்தாமன், தாவிக்காவின் மரகதம் குமரவேல், அதிமுக சார்பில் கனிதா சம்பத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் பங்கேற்க உள்ளதை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் எதிர்வரும் September 12 and 13 நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கின்றார் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்தியா சீனா உச்சிமாநாட்டில் ஸி ஜின்பிங் பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு ஸி ஜின்பிங் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும். எல்லையில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக இருநாடுகளுக்குமிடையே நிலவிய மோதல் போக்கு இருநாடுகளின் தொடர் முயற்சிகள் காரணமாக சீரடைந்ததையடுத்து இந்த பயணம் அமையவுள்ளது. இந்தியா பல முக்கியமான சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தாலும் அவற்றின் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த உறுதியான நேரடி பலன்கள் என்ன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் குறிப்பாக பிரிக்ஸ், G20 மற்றும் குவாட் ஆகிய 4 அமைப்புகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். இந்த சர்வதேச அமைப்புகளில் இந்தியா தொடர்ந்தும் பங்கேற்கின்றது. ஆனால் அதனால் சாதாரண இந்தியாவுக்கோ அல்லது இந்திய பொருளாதாரத்துக்கோ கிடைத்த நடைமுறை பலன் என்ன என்று அவர் வினவியுள்ளார். ப. சிதம்பரத்தின் கருத்துக்கு பதிலளித்த பாஜக MP நலின் கோலி, பல நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்த உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாடு எனும் முக்கிய நிகழ்வை இந்தியா நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் சிதம்பரத்தின் இந்த கருத்துக்கள் ஆச்சரியமளிக்கின்றன என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்ன? ராஜதந்திரத்தை ஒரு வணிக பரிமாற்றமாக பார்க்க வேண்டுமா? நான் உங்களுக்கு என்ன செய்தேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்பது போன்ற அணுகுமுறையா இது என்று அவர் வினவியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் சீர்குலைக்கப்பட்டு விட்டது என்றும் அதன் அடிப்படை நோக்கம் மிகவும் சந்தேகத்துக்குரியது என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் 2027 நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் மற்றும் அதன் உள்ளடக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது குற்றச்சாட்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் மக்கள் தொகை, சமூக மற்றும் பொருளாதார நிலை குறித்த நம்பகமான தரவுகளை சேகரிக்கும் ஒரு முக்கியமான தேசிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய முறையில் அதன் உள்ளடக்கமும் செயல்முறையும் அரசியல் நோக்கத்துடன் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று காங்கிரஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு சட்டத்திற்கு முரணானதாகும் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. காணாமற்போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகுடவின் மனைவியான சந்தியா எக்னிலிகுட உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2018 குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் 6 சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கலகுட அத்தி ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கெதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் அவ்வாறு அவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு சட்டத்துக்கு முரணானது என்பதால் அதனை செல்லுபடியற்றதாக கருதுவதாக தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: வளைகுடா பிராந்தியத்தில் இந்த வருடத்தில் நிலவிய பதற்ற நிலையின் போது துபாய் விமான நிலையங்கள் 111 அச்சுறுத்தல் எச்சரிக்கைகளையும் 17 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் எதிர்கொண்டதாக துபாய் ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை மிக குறைந்த அளவிலான சேதத்தையே ஏற்படுத்தியதாகவும் காயமடைந்த அனைவரும் தற்போது முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும் கிரிஃபித்ஸ் கூறியுள்ளார். 2026 முடிவில் துபாய் விமான நிலையங்களின் வருடாந்த பயணிகள் போக்குவரத்து 70 மில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக பால் கிரிஃபித்ஸ் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2026 100 மில்லியன் பயணிகள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிராந்திய போரின் தாக்கம் காரணமாக அந்த இலக்கு தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் துபாய் விமான நிலையங்கள் மூலம் 6.3 மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 26% அதிகரிப்பாகும். துபாயின் JVC டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் கட்டண அடிப்படையிலான சாலை ஓர தரிப்பிட வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அக்டோபர் 15 முதல் JVC டிஸ்ட்ரிக்ட் 16 பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு மணிநேர அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். இதுவரை இலவசமாக அல்லது வேறு விதமான தரிப்பிட முறையில் வாகனங்களை நிறுத்தி வந்தவர்கள் அக்டோபர் 15 முதல் புதிய கட்டண முறையை கவனத்திற்கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் அப்பகுதியில் வாகன தரிப்பிடங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் வாகன நிறுத்துமிடங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் கொண்டுவரப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு ஏமனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மோக்காவை இன்று தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஏமன் அரசின் 4 ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான பாப் எல் மந்தீப் நீரிணை மீது ஹூதிகளின் செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு அதிகாரிகள் தெரிவித்ததன்படி செங்கடலில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹனீஷ் தீவுகள் மீதும் ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. கிழக்கு சீனாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு கொடியுடன் இயங்கும் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சீன அரசு ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பலில் மொத்தம் 42 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 17 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல் நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ரைனா சபலங்கா மற்றும் ஜெசிகா பெகுலா ஆகியோர் மோதுகின்றனர். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கவ் மற்றும் லீனா ரைபக்கீனா ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்சிஸ் டியாஃபோ பென் ஷெல்டனுடன் பல பரீட்சை நடத்துகின்றார். இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் கரென் கச்சானோவுடன் மோதுகின்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global and Top Bankers, இணைந்து நடத்தும் பிகஸ்ட் தமிழ்நாடு வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ அண்ட் ஹோம் லோன் மேலா 2026ல 6.5% ஹோம் லோன். மீட் த டீம் ஆன் சண்டே செப்டம்பர் 13th அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர்.

0: சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரங்காபடி.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: அத்துமைத்தான் ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இதோட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா?

0: समझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM.
4: Okay, once again.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
4: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.